நேரம் 5:34:30. நவீன எம் கே தியாகராஜர் பாகவதர் பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் 5:45. எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம். சிவகவி திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சகாவண்டு 1948, பாத்திரபத மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் புரட்டாசி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குறளமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: ஒருவன் அறம் சார்ந்து பேசாமல் தீமைகளையே செய்தாலும் கூட அவன் மற்றவர்களை பற்றி பழி சொற்களை கூறாமல் இருந்தால் அதுவே நல்லது. குறள் எண் 181, அதிகாரம் புறம் கூறாமை.
1: அறம் கூறா நல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது.
0: ஒருவன் அறம் சார்ந்து பேசாமல் தீமைகளையே செய்தாலும் கூட அவன் மற்றவர்களை பற்றி பழி சொற்களை கூறாமல் இருந்தால் அதுவே நல்லது. குறள் எண் 181, அதிகாரம் புறம் கூறாமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டுமென்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவை ஒட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேரம் காலை 6:03. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி

பாடல் நிகழ்ச்சி. ஆறு 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவோர் ஆர். கணேச நேரு அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப. இளங்கோ அவர்கள். ஏழு 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ். முத்தையா அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். எட்டு 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. இன்று காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமா அல்லது தன்னம்பிக்கையின் தொடக்கமா என்ற தலைப்பில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி, 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று கர்நாடகாவின் கோகர்ணா பற்றி தெரிந்து கொள்ளலாம். நேர்களை இன்று காலை 9:30, 10:30, 11:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:35 மணித்திருநாடு நிகழ்ச்சி தொடரும்.

நண்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:35 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இன்று சிறு வயதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எது என்ற தலைப்பில் தோழிகள் பேசியிருக்கிறீங்க. நேர்களை இன்று நண்பகல் 12:30, 1:30, 5:30, மாலை 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும். ஒரு மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 2:00 குக்கூ நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி, 3:02 திரை அருவி.

3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவில் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும்.

0: 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றிரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. சூரிய மின் தகடுகள் மற்றும் ஆற்றல் உற்பத்தி பற்றி தெரிந்து கொள்ளலாம். 7:35 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நீர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஏலாதி கூறும் அறநெறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்றிரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 10:20 சுகமான ரகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சி உலாவர கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
3: அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அற்புதமா ஒரு உவமையை சொல்றாரு. வண்பார்க்கண் வற்றல் மறந்தளிர் தற்று. பாலை நிலத்துல ஏற்கனவே வற்றி போய் இறந்த மரம் தளிர்த்தா எப்படி தளிர்க்குமோ அதை போன்றதுதான் அன்பு இல்லாதவரது வாழ்க்கை. அப்ப வாழ்வில் சிந்தனை செய்து புவியை மேம்படுத்தும் ஒரு உயிரினமாக மனிதன் இருப்பதற்கு அன்புதான் அவனை தனித்துவமானவனாக மாற்றுது. அன்புனா என்ன அப்படின்றதுல இன்னும் நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் இலக்கியங்களில் அன்பு என்று பேசி சலித்து விட்டாலும் அதை புரிந்து கொண்ட ஒரு சமூகம் இன்னும் உருவாகலன்னு தான் நினைக்கிறேன். அன்புனா அப்சஷன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, கழுத்தை நெரிப்பது போன்ற அன்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அல்லது அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது குழந்தை வந்து என்னையே பாரு அப்படின்னு சொல்லும். அம்மா வந்து குழந்தையை வளர்ப்பின் போது ஒரு 5 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தாங்கன்னா அப்போதான் குழந்தை வந்து இல்லாத தேவைகளெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லும். அதை போன்றதா அன்பு இல்லை. ஒரு சுய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வதா அன்பு அப்படி இல்லை. இது எதுவுமே இல்லை. செருக்கு இல்லாமல் இருப்பது தான் அன்பு. தன்னை இழப்பது தான் அன்பு. தன் கைகளால் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க நீட்டி தர்றதுக்கான ஒரு புரிதல் தான் அன்பு. திரும்பி வள்ளுவருக்கு தான் வர வேண்டியது இருக்கு, ஏன்னா அவர் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நட்புல கூட ஒரு குரல் இருக்கு, இணையர் இவரமக்கு இன்னம் யான் என்று புனையினும் புள்ளெண்ணும் நட்பு. இவர் எனக்கு இப்பேற்பட்டவர், இவரும் நானும் அப்படி அப்படின்லாம் நீங்க பாராட்டி புகழ்ந்து உங்க நட்பை சொல்லிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்பின் மதிப்பு குறையும் அப்படிங்கிறாரு. அப்ப பேச்சை குறைக்க வேண்டியது ஒரு அன்பின் புரிதல் தான் வந்து அன்பின் பாண்ட் அந்த இதை வந்து உறுதிப்படுத்துது. இது ஒரு புறம் யோசித்தால் ஒரு கேளிக்கையாக தோணலாம், என்ன அப்படி எதுவுமே சொல்லாமல் எதுவுமே அன்பே காட்டாமல் வெளிப்படுத்திக்காமல் இருந்து எதுக்கு அந்த அன்பு, அப்படி ஒரு அன்பே தேவையில்லை அப்படின்னு மனசில் ஒரு இது தோணலாம். நான் அப்படி குறிப்பிடலை. ஒரு அன்பு வந்து ஒரு துறவு மனப்பான்மையில் மட்டுமே இருக்கணுன்ற மாதிரி ஒரு அன்பை நான் சுட்டலை. அன்பிற்குண்டோ அடைக்குந்தாள்னு சொல்கிறாரு இல்லையா, நான் அங்கேயும் வர்றேன். அன்பு என்பது அப்படி பொத்தி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பொங்கி குழந்தைய மீது செலுத்தும் அன்பு, தன் இணையரின் மீது செலுத்தும் அன்பு எதற்குமே தடை இருக்கணும் அப்படின்ற பொருளை நான் சொல்லலை. பொங்கி பொழியுங்கள், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் 90% அன்பு புரிதலால் ஆயிருக்கணும், 10% தான் அடைக்கும் தாளற்ற கொந்தளிப்பால் ஆயிருக்கணும். அப்போ தான் அன்பு வந்து ஒரு வண்ணமயமான சோலை போல பூத்து குலுங்கும். சரி, அன்பில் ஒரு பகுதி வந்து கழுத்தை நெரிக்கும் அன்பாக இருக்குது, அது வந்து அன்பே அல்லன்னு சொல்லியாச்சு. இன்னொரு புறம் தன்னை இழக்கும் அன்பாகவும் அதே சமயத்தில் அன்பை பொழிந்து கொள்வதற்கும் அங்கே இடம் இருக்குது அப்படின்ற ஒரு அன்பு சொல்லிட்டேன். இப்போ இந்த அன்புக்கு நம்ம எப்படி சென்றடைவது, அதுக்கு சில படிநிலைகள் இருக்குது. அதுக்கு சில விஷயங்களை போக போக செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி செருக்கை கழட்டி விடணும். செருக்கு என்பது தலையில் இருக்கும் செருப்பு, அதை நீங்கள் வெளியிலே விட்டுறணும். எடுத்துக்காட்டா அதுவும் எப்படிப்பட்ட செருக்கு அப்படின்னா 2 வகை இருக்குது. ஒன்று ஞானச்செருக்கு, அதை நீங்கள் விட்டுறணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று மடச்செருக்கு, ஞானம் இல்லாத வெறும் செருக்கு, அதை நீங்கள் வெளியே தான் விட்டே ஆகணும். அப்போ ஒரு அன்பு எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, காமத்துப்பாலில் ஒரு குரல் இருக்குது, வாழணும் இன்னும் செருக்கு. காதல்ங்கிறது சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்குங்கிறாரு. அது

0: அப்படின்னு அவர் சொல்லலை. நீ உனக்கு செருக்கு இருக்கணும், சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்கு. அதை போல் நன்னயம் என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு. அந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோயா அப்படிங்கிறாரு அவர். மொத்தமாக செருக்கை கழட்டி போட்டீங்கன்னா நீ டெட் பாடி, அது வேண்டாம். வாழினம் என்னும் செருக்கு, நன்னயம் என்னும் செருக்கு, அப்புறம் அள்ளி தருவது வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. நீ அன்பை வந்து அள்ளி தரணும், இந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோங்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் நீ வச்சுக்கணும், அது புரிதலோடு சேர்ந்த அன்பாக எப்படி மாறும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் ஓரங்கட்டணும், அதாவது யான் எனது என்னும் செருக்கை தூக்கி போடுங்கிறாரு. முதல்ல நான் எனக்கு அப்படிங்கிறது மகா பாவம், அதுதான் பெரும் செருக்குங்கிறாரு. அதை முதல்ல தூக்கி போடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு இருவர் இடையிலோ இல்லை இரு குழுக்கள் இடையிலோ அன்புன்றது செருக்கற்றதாக பழக வேண்டும். முதல்ல இந்த பழக்கம் பழக பழகத்தான் அன்பு என்பது ஒரு சிற்றினம், சின்ன சின்ன மொழி இனம் வட்டாரம் போன்றதை கடந்து, தேசங்களை கடந்து, சிற்றினங்களை கடந்து, வள்ளலார் சொன்னதை போல, வள்ளுவர் சொன்னதை போல, ஒற்றை அன்பாக அது வந்து கலக்க முடியும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:15. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பது ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்கிறது. நேற்று எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இன்று மீண்டும் தொடங்கலாம். நம் வாழ்க்கையிலும் சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும், சில நாட்கள் சோதனையாக இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை விட்டு விலகுவதில்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நம் மனம் தளராது தன்னம்பிக்கையோடு இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 6:16 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல். TM சௌந்தரராஜன் அவர்களின் குரலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

0: இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். நாம் செல்லும் பாதை எப்பொழுதும் நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நம்மை வழிநடத்தும் இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் அடுத்த அடி எடுத்து வைக்க தேவையான தைரியம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். தாமதத்தை தோல்வி என்று நினைக்காமல் இருப்போம், சோதனையை முடிவு என்று நினைக்காமல் இருப்போம், கண்ணீரை பலவீனம் என்று நினைக்காமல் இருப்போம். ஒவ்வொரு அனுபவமும் நம்மை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில். நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.
1: ஏழுமலை வாசா வெங்கடரமணா கோவிந்தா கோ.

இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

6:27 நிலை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. சில நேரங்களில் மனம் அமைதியில்லாமல் இருக்கும் பொழுது இறைவனை நினைத்து பாடும் ஒரு பாடல் நம் உள்ளத்திற்கு ஒரு விதமான நிம்மதியை தரும். அப்படிப்பட்ட இறை உணர்வோடு உங்கள் காலை நேரத்தை இன்னும் இனிமையாக்கும் இந்த அழகான பக்தி பாடலை இப்பொழுது நாம் கேட்கலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

அன்பின் சிகரம் என்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவனின் பக்தி பாடல்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
4: இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நீர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்
5: அத்திமுத்து ஜோஹராவின் பரம்பரையில்

தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், மடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், தன் மனம் வாக்கும் இணைந்திருக்க இறையை வேண்டுவாள். நீங்குல கண்ணு

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள்.

ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள், வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள், நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். தீங்குற கண்ணு

நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு

0: நேர்லை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: நீல நாக்கு நோயானது செம்மறி ஆடுகளை அதிகமாக தாக்குது. இந்த நோய் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்துல மட்டுமே அதிக அளவுல பரவுது. குளிர்காலம் மற்றும் மழை காலங்கள்ல நோய் நுண் பரப்பிகளோட எண்ணிக்கை அதிக அளவுல காணப்படும். அதிகாலை மற்றும் அந்திமாலை வேளையில நோய் நுண் பரப்பிகளின் செயல்பாடுகள் அதிகமாக இருப்பதால இவை நோய் வேகமாக பரவ தகுந்த காலங்களாக கருதப்படுது. இது போன்ற காலங்கள்ல கொசுக்களோட தொகையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். நச்சுயிரிகளை தம் உடல்ல கொண்ட கொசுக்கள் கால்நடைகளை கடிப்பதன் மூலமா நேரடியா கால்நடைகளோட உடல்ல இந்த நச்சுயிரிகள் கலந்து பாதிப்பு ஏற்படுது. நீலநாக்கு நோயோட அறிகுறிகள் 7 முதல் 10 நாட்களுக்குள்ள தெரிய வரும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஆடுகள்ல காய்ச்சல், உணவு எடுக்காமை, சோம்பல், மேய்ச்சல்ல ஈடுபடாம இருப்பது போன்ற வெளிப்படையான அறிகுறிகள் காணப்படுது. மூக்கு, உதடு, முகம் மற்றும் கீழ்த்தாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நீர் கோர்வை காணப்படும். முகம் முழுவதும் வீங்கிய நிலையில தான் இருக்கும். வாய்ப்பகுதியில புண்கள் இருக்கும். வாயில தோல் சிராய்ப்புகள் சிவந்து காணப்படும். வாயிலிருந்து அதிகப்படியான உமிழ்நீர் வடியும். மேலும் நாக்கு நீல நிறத்துல மாறிவிடும். வாயிலிருந்து துர்நாற்றம் வீசும். மூக்குல இருந்து நீர் வடிந்து அது கெட்டியான சளியாக மாறி காய்ந்து மூக்கு துவாரங்கள்ல படிந்து விடுது. இதனால மூச்சு விடுவதுல சிரமம் ஏற்படுது. கால் குழம்பு பகுதியில வீக்கம் ஏற்பட்டு நடக்க இயலாத நிலை ஏற்படும். நீலநாக்கு நோய் கருவுற்ற செம்மறி ஆடுகள்ல கருச்சிதைவு ஏற்படவும் பிறவி குறைபாடுடைய குட்டிகளை ஈனவும் காரணமாகுது. இந்த நோயை பரப்பக்கூடிய நச்சுயிரிகள் கால்நடைகளோட இரத்த உற்பத்தி திசுக்கள்ல பாதிப்பை ஏற்படுத்துவதால இரத்த சோகை ஏற்படுது. மேலும் நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து நிமோனியா போன்ற பிற நுண்ணுயிரி நோய்கள் ஏற்பட்டு சில சமயங்கள்ல கால்நடைகள் இறக்கவும் நேரிடுது. இது ஒரு நச்சுயிரி என்பதால நேரடி மருந்து எதுவும் இல்லை. சிகிச்சை அறிகுறிகளின் அடிப்படையிலேயே அளிக்கப்படுது. ஆடுகளோட முகத்துல உள்ள புண் மற்றும் சிராய்ப்புகளின் மேல மஞ்சள் தடவலாம். நோய்வாய்ப்பட்ட ஆடுகள் சரியாக உணவு உட்கொள்ள முடியாம போனா அவற்றுக்கு கஞ்சி, கூழ் போன்ற திரவ ஆகாரத்தை கொடுக்கணும். கால்நடை மருத்துவரோட உதவியோட நோயோட தீவிரத்தை ஆராய்ஞ்சு முறையான சிகிச்சை முறைகளை அளிக்கணும். காய்ச்சல் மற்றும் வலி கட்டுப்பாட்டிற்கான சிகிச்சை, நுண்ணுயிரி தாக்கம் குறைதலுக்கான சிகிச்சை மற்றும் நீரிழப்பை சரி செய்வதற்காக சிகிச்சைகள் முதன்மையாக அளிக்கணும். முறையான தடுப்பூசிகளை அவ்வப்போது போடணும். நீலநாக்கு நோய்க்கு 3 மாதமான செம்மறி ஆட்டுக்குட்டிக்கு முதல் தவணை தடுப்பூசி போடணும். பிறகு வருடத்திற்கு ஒரு முறை நோய் எதிர்ப்பு சக்தியை தக்க வைத்துக் கொள்ள தடுப்பூசி போடணும். மழைக்காலம் தொடங்குவதற்கு 4 முதல் 6 வாரங்களுக்கு முன் தடுப்பூசி போடுவது அவசியம். புதிதாக வாங்கும் ஆடுகளை சிறிது காலம் தனியாக பிரித்து வைத்து வளர்க்கணும். நோயுற்ற ஆடுகளை ஆரோக்கியமான ஆடுகளிலிருந்து பிரித்து வைத்து வளர்க்கணும். ஆடுகளில் காயங்கள், சிராய்ப்புகள் ஏற்படாதவாறு பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நோயானது கொசுக்கள் மூலமா பரவுவதால கொசு தொகையை கட்டுக்குள்ள வைத்திருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக புகை போடுதல், மருந்து தெளித்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளலாம். கொசுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய சீத்தாமரை இலை 1 கைப்பிடி, கற்றாழை, ஊற வைத்த வசம்பு 100 கிராம் ஆகியவற்றை ஒன்னா சேர்த்து அரைத்து நீர்பதத்தில்

0: பெட்டிக்கு மாற்றி ஆடுகளின் மேல் தடவினால் கொசுக்கள் அண்டாது. இதனால நோய் பரவுவதை பெருமளவில் தடுக்க முடியும். மருந்து மூலமும் கொசுக்களை கட்டுப்படுத்தலாம். பூச்சிக்கொல்லி மருந்துகளை சரியான அளவுல நீர்ல கலந்து கொட்டகை மற்றும் ஆடுகளின் உடல் மேல தெளிக்கலாம். சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் காற்றோட்டமாகவும் அசுத்தங்கள் இல்லாமலும் வைத்திருக்கணும். கால்நடை கொட்டகைகளை சுற்றியுள்ள நீர்த்தேங்கிய பகுதிகளை சுத்தம் செய்யணும். சரியான பண்ணை பராமரிப்பு முறைகளை மேற்கொள்வதன் மூலமும் கொசுக்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலமும் சீரான இடைவெளியில தடுப்பூசி கொடுப்பதன் மூலமும் நீலநாக்கு நோயான முற்றிலுமாக தடுக்கப்படுது. பருத்தி பயிரில் நல்ல தொடக்கம் பெற நிலத்தை நன்றாக தயார் செய்வது அவசியம். நிலத்தை ஆழமாக 2-3 முறை உழுது மண் மென்மையான மற்றும் காற்றோட்டம் உள்ளதாக மாற்றணும். 1 ஏக்கருக்கு 5-10 டன் பசுச்சாணம் சேர்ப்பது மண் கரிமப்பொருள் அளவை அதிகரிக்குது. இது மண்ணின் நீர்த்தாங்கும் திறனை உயர்த்தி வேர் வளர்ச்சிக்கு உகந்த சூழலை உருவாக்குது. அதோட அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா தலா 2 கிலோ சேர்ப்பது நைட்ரஜன் நிலைநிறுத்தம் மற்றும் பாஸ்பரஸ் கரைப்பு செயல்களை மேம்படுத்துது. பருத்தி பயிரில் நுண்ணூட்ட சத்து குறைபாடு பொதுவாக காணப்படுது. குறிப்பாக சிங், மெக்னீசியம் போன்றவை குறைவாக இருந்தால் வளர்ச்சி பாதிக்கப்படும். ஜிங்க் சல்பேட் 1 ஏக்கருக்கு 10 கிலோ என்ற அளவில் வழங்கப்படணும். மேலும் மெக்னீசியம் சல்பேட் 1% இலை தெளிப்பாக தெளிக்கலாம். தேவையானால் நுண்ணூட்ட சத்து கலவை 2-3 முறை தெளிப்பதன் மூலமா பூ உதிர்வை குறைக்கலாம். சில சூழ்நிலைகளில் மண்ணில் கொடுக்கக்கூடிய உரம் போதாது. அப்போது இலைவழி தெளிப்பு மூலமா உடனடியாக ஊட்டச்சத்தை வழங்க முடியும். 1% யூரியா தெளிப்பதன் மூலமா விரைவான நைட்ரஜனை கொடுக்க முடியும். 1% பொட்டாசியம் குளோரைடு அளிப்பதன் மூலமா காய் வளர்ச்சி அதிகரிக்கும். 1% மெக்னீசியம் சல்பேட் அளிப்பதன் மூலமா இலை ஆரோக்கியம் மேம்படும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 49 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 18-25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38% முதல் 65% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலைப்பண்பலை 102.6 நேரம் காலை 6:55 நேர்களை நீ கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காளிச்சரன். நான் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பொதிகைமலையின் சிறப்புகள் பற்றி பேச வந்துள்ளேன். தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள பொதிகைமலை தமிழர்களின் பெருமையையும் இயற்கையின் அற்புதத்தையும் ஒருங்கே தன்னகத்தை கொண்ட மலை. இது அகத்தியமலை என்றும் அழைக்கப்படுகிறது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் எல்லையில் அமைந்த இந்த மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு முக்கிய பகுதியாகும். தமிழ் இலக்கிய புராணங்கள் பல்லுயிர் செழுமை மற்றும் ஆன்மீக சிறப்புகள் ஆகியவற்றால் பொதிகைமலை தனித்துவம் பெறுகிறது. பொதிகைமலை தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கிய இடம் பெறுகிறது. தொல்காப்பிய முதல் பல சங்க பாடல்களிலும் பொதிகைமலையின் அழகும் சிறப்பும் புகழப்படுகின்றன. சித்தர் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் அகத்திய முனிவர் இங்கே வசித்ததாக கருதப்படுகிறது. அவர் தமிழ் மொழியை வளர்த்து தென்னகத்தை சமப்படுத்தினார் என்று புராணங்கள் கூறுகின்றன.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என் பெயர் காளிச்சரண்.
1: இனி வருவது சூழல் ஒளி. வழங்குகிறார் ஆர். கணேச நேரு அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, நாம் இன்று காண இருப்பது அமில மலை.

0: மழை நமக்கு தெரியும், அதென்ன அமிலமழை, அமிலமாகவே பெய்யுமா என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு எழுகிறது. இத்தகைய நிலைக்கு மனித நடவடிக்கையும் இயற்கை இடர்பாடுகளுமே பெருங்காரணமாக அமைகின்றன. முதலில் இயற்கை இடர்பாடுகள் என்ன என்று நாம் பார்ப்போம். அமைதியாக இருக்கும் எரிமலைகள் திடீர் என வெடிப்பதால் அதிலிருந்து ஏராளமான புகை வெளிவருவதோடு நச்சு வாயுக்கள், சாம்பல்கள் போன்றவையும் வெளியேறுகிறது. இவை பல நூறு மீட்டர்கள் தூரம் வரை பரவுகிறது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகையில் கந்தகம், நைட்ரஜன், கார்பன் போன்றவற்றின் ஆக்சைடுகள் உள்ளன. வாகனங்களிலிருந்தும் நச்சு வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. இவைகள் காற்று மண்டலத்தை பாதிப்பதோடு சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறது. காற்று மண்டலத்தில் உள்ள கந்தக டைஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடுகளுமே அமிலமலைக்கு முக்கிய காரணியாக அமைகிறது எனலாம். இந்த வாயுக்கள் மழை நீரோடு கலந்து கந்தக அமிலமாகவும் நைட்ரிக் அமிலமாகவும் மாறுகிறது. இந்த கலவையானது மழை நீரோடு சேர்ந்து வரும்போது அமிலமழையாக பொழிகிறது. 1952 முதன் முதலாக அமிலமழையானது கண்டறியப்பட்டது. அமிலமழை நிலப்பகுதியில் பெய்யும் போது மண்ணின் வளத்தை பாதித்து சூழலை கெடுக்கிறது. கடல் பரப்பில் பெய்யும் போது கடல் நீரின் அமிலகாரத்தன்மையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கடலின் மேல்பரப்பில் வாழும் மிதவை நுண்ணுயிர்களின் வளர்ச்சியையும் பாதிக்கிறது. மிதவை நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படுவதால் அதை உணவாக உட்கொள்ளும் மீன் போன்ற உயிரினங்களின் உணவு தேவை குறைகிறது. உணவு சங்கிலி இவ்வாறு பாதிக்கப்படுவதால் அந்த சங்கிலி தொடரில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. இத்தகைய பாதிப்பை தவிர்த்திட நாம் தனிநபர் வாகன பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் வாயுக்களை கட்டுப்படுத்திட வடிப்பான்கள், குளிர்விப்பான்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்துதல், சுற்றுச்சூழல் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்துதல் போன்ற கடுமையான நடவடிக்கைகள் மூலம் அமிலமழை பொழிவை தடுத்திடலாம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் ஆர். கணேச நேரு அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலைமக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய சிந்தனை, புதிய உற்சாகம், இவை அனைத்தையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த அழகான காலை. அன்பான நேயர்களே, உங்கள் காலை நேரத்தை இனிமையாக்கவும் உங்கள் பயணத்தில் ஒரு நல்ல துணையாக இருக்கவும் உங்கள் மனதில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் விதைக்கவும் இதோ உங்கள் அன்பான நிகழ்ச்சி. நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும். கிடைச்ச இந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில் 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6. வணக்கம், பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான, அதிரடியான, அட்டகாசமான படக்கெல்லாம் அடுத்தடுத்து அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமா. தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று தமிழ்நாட்டில் அதிகம் கிடைக்கக்கூடிய தோல், ஆடு மாடு போன்ற பல்வேறு மிருகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தோல்களை பதப்படுத்துவதற்கு இந்தியாவிலேயே அதிக பதப்படுத்தும் நிலையங்கள் தமிழ்நாட்டில், குறிப்பாக திண்டுக்கல், ஈரோடு, வேலூர் மாவட்டங்களில் அமைந்துள்ளது. எனவே தான் பல மாநிலங்கள், பல நாடுகளிலிருந்து கூட இந்த தோல் இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே பதப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறது. பதப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிலும் இதர மாநிலங்களுக்குள்ள தோல் ஆடைகள், தோல் பொருட்கள், தோலால் செய்யப்படும் செருப்புகள், ஷூக்கள், பெரிய சூட்கேஸ் வரை தோளில் தயாரிக்கிறார்கள். அவற்றை எல்லாம் தயாரித்து இங்கும் விற்பனை செய்கிறார்கள், ஏற்றுமதியும் செய்கிறார்கள். இந்த தோல் பொருட்கள் தயாரிப்பை ரெண்டாக பிரிக்கலாம். தோல் ஆடைகள், தோல் கோட்டுகள், சட்டைகள், பேண்ட்டுகள், இவற்றையெல்லாம் தயாரிப்பதற்கு கொஞ்சம் நல்ல இயந்திரங்கள் தேவைப்படும், திறமை தேவைப்படும். விலை அதிகமான தோல் விலைக்கு வாங்கினால்தான் அதை சிறப்பாக செய்ய முடியும். அதே நேரத்தில் சாதாரண சின்ன பேக்கிலிருந்து பெண்களுக்கான கைப்பை, மணிப்பர்ஸ், மணிப்பர்ஸ், கார் சாவி போன்றவற்றை வைக்கக்கூடிய சாவி வைக்கும் சின்ன பர்ஸ் போன்ற நூற்றுக்கணக்கான பொருட்கள் அதில் தயாரிக்கப்படுகின்றன. என்னடா நூற்றுக்கணக்கு என்று சொல்கிறீர்கள்? ஆம், சாதாரண வாசர், பெரிய பெரிய இயந்திரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற வாசரிலே இருந்து பெல்ட்டுகள், மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய பெல்ட்டுகள், இயந்திரங்களிலே போடக்கூடிய பெல்ட்டுகள் தொடங்கி சின்னஞ்சிறு பொருட்கள் என்று நினைப்போம், அனைத்தும் இந்த தோல் பொருள் தோளிலே தயாரிக்கிறார்கள். எனவே ஒரு சிலர் தோல் ஆடைகளையும் ஒரு இயந்திரம் போட்டு தைப்பார்கள். காரணம், அதில் நிறைய தோல் மிச்சப்படும். அதை எடுத்து கட் பண்ணி சிறிய பொருட்கள் செய்வதற்கும், பெல்ட் போன்ற பொருட்கள் செய்வதற்கும், கார் சாவி வைக்கக்கூடிய சின்னஞ்சிறு பர்ஸ் தயாரிப்பதற்கும் அது பயன்படும். சிலர்

0: சாதாரண சின்னஞ்சிறு பொருட்கள், பெண்களுக்கான கைப்பையிலிருந்து தோல் வாசர்கள் வரை தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி வைத்திருக்கிறார்கள். தமிழகமெங்கும் டெய்லரிங் தெரிஞ்ச பெண்கள் இதற்கான பயிற்சியை ஒரு சில மாதங்கள் பெற்று தோல் பொருட்களை அவர்களை தயாரித்தும் விற்பது உண்டு. பலர் தாங்கள் தயாரிப்பதை மற்ற நிறுவனங்களுக்கு மொத்தமாக கொடுத்து விடுவார்கள் இவ்வளவு என்று பேசி, அது அவர்களுக்கு லாபகரமாக இருக்கிறது. அதேபோல் பலர் பெரிய நிறுவனம் வைத்திருப்பவர்கள் பல பெண்களுக்கு பல ஃபேக்டரிகளுக்கு கொடுத்து அனுப்பி தாங்கள் பெற்று தங்களுடைய பிராண்ட் நேமை பயன்படுத்தி தயாரிப்பதும் உண்டு. இதில் ஒரு சின்னஞ்சிறு தோல் பொருள் கூட வேஸ்ட் ஆகாது. அந்த பெரிய தோலை வாங்கும்போது நடுவில் பல்வேறு பொருட்களுக்கு வெட்டி எடுத்த பிறகு ஓரங்களில் நிறைய தோல் மிச்சப்படும். முன்பெல்லாம் தூக்கி வெளியே எறிந்து கொண்டிருந்தார்கள், இப்போ சின்னஞ்சிறு பெல்ட்டில் இருந்து பெரிய பெல்ட்டுகள். அதேபோல் எதுக்கும் தேவையில்லாததை தரையிலே அமர்ந்து அதை சின்னஞ்சிறு நூலாக நூல் போன்று எடுக்கக்கூடிய, கட் பண்ணி எடுக்கக்கூடிய வயதான சகோதரர்களை வேலைக்கு வைத்து அவர்களை கொண்டு அதை கட் பண்ணி கையிலே அதை நூல் போல் எடுத்து விடுவார்கள். சில பெண்களுக்கு அதை பின்னுகிற படிப்பை சொல்லிக் கொடுத்து, பயிற்சியை கொடுத்து அதை தோல் போல் மீண்டும் பின்பு, அதாவது ஒரு எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. காரணம், கையாலேயே அழகாக அதை ஒரு துணி போல் ஆக்கி விடுவார்கள். அதை மீண்டும் கட் பண்ணி தைத்து பல்வேறு பொருட்களை தயாரிக்கலாம். சாதாரண செருப்புக்கு போடுகிற மேலே வைக்கக்கூடிய அந்த மேல் பகுதியிலே தொடங்கி மணிப்பெருசு வரை இந்த வேஸ்டானதை பின்னி பின்னிய பொருளை வைத்து தயாரித்து விடுவார்கள். அதற்கு வேண்டிய மூலப்பொருட்கள், ஒட்டுகிற பசை, பெல்க்ரோ, பட்டன் போன்றவற்றை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அரசு அனுமதி கொடுக்கிறது. ஏனென்றால் அதெல்லாம் தயாரித்தால் தான் நல்ல விலைக்கு, அதை யூஸ் பண்ணினால்தான் நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும். இது நிறைய அந்நிய செலாவணியை இந்திய அரசுக்கு ஈட்டி தருகிறது. ஏற்றுமதி செய்வர்களுக்கு நிறைய சலுகைகளை, தோல் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதால் அவர்கள் பயன்படுகிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் முதலீடு இருந்தால் சிறப்பாக நடத்தலாம். காரணம், இயந்திரங்கள், டேபிள் போன்றவை சின்னஞ்சிறு கருவிகளாக இருந்தாலும் முதலீடு, அதாவது கையிலே இருந்து மூலப்பொருட்களை வாங்குவதற்கான முதலீடு அதிகம் தேவை. தரமாக தயாரித்தால் மட்டுமே இந்த தொழிலில் நீடித்து நிலைக்க முடியும். அதற்கு வேண்டிய நூல் கூட இறக்குமதி செய்யப்பட்டு மிக தரமான நூல், அது மேலே அதற்கு கலர் ஊட்டுவதற்குரிய அந்த கலர், பாலிஷ், எல்லாவற்றையுமே இறக்குமதி செய்து கண்ணை பறிக்கக்கூடிய அளவிலேயே தயாரித்து அனுப்புகிறார்கள். பல வட மாநிலங்கள் இங்கே வாங்கி சென்று தங்களுடைய பிராண்ட் தாங்கள் தயாரித்தது போல் ஒட்டி வெளிநாடுகளுக்கு இந்த செருப்புகளையும் ஷூக்களையும் இதர தோல் பொருட்களையும் அனுப்புகிறார்கள். ஷூ செப்பல் தயாரிப்பு தனி தொழில், தோல் பொருட்களிலிருந்து வித்தியாசப்பட்டது. அதற்கு வேண்டிய இயந்திரங்கள் வேறு, அதற்கு விலை உயர்ந்த இயந்திரங்கள் வேண்டும், நிறைய முதலீடு வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சின்னஞ்சிறு பொருட்களை இலகுவாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோர் கற்றுக்கொண்டு தயாரித்து தங்களுடைய சொந்த ஊரிலேயே, இப்போது மதுரை திருநெல்வேலியில் தயாரிக்கிறார்கள் என்றால் திருநெல்வேலியிலேயே விற்பனை செய்யலாம். அத்தனை கடைகள் இருக்கின்றன. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நகரசபை பேரூராட்சிகளில் உள்ள கடைகளிலும் இந்த தோல் பொருட்கள் விற்பனை ஆகின்றன. அங்கும் அனுப்பி விற்பனை செய்யலாம். தரமாக தயாரித்தால் பெரிய ஏற்றுமதியாளர்களோடு தொடர்பு உண்டு. அவர்கள் சொல்லுகிற டிசைனில், அவர்கள் சொல்லுவது போல் பொருட்களை தயாரித்து கொடுத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். எதுவும் எங்கு வேண்டுமானாலும் தொடங்கலாம். எத்தனை கோடிக்கு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் அந்த மூலப்பொருட்கள் கிடைக்கின்றது. எத்தனை மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ள அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. நல்ல விற்பனை வாய்ப்பு. ஒரு மினிமம் 3 முதல் 5 பேருக்கு ஒவ்வொரு சின்ன யூனிட்டில் கூட வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். 100 முதல் 500 சதுரடி வரை இருந்தால் சிறப்பாக நடத்திவிட முடியும். கண்டிப்பாக இந்த தொழிலை தொடங்கி பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம் உரை. வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில தாமரை வரிகள்ல கார்த்திக் எம் சி ஜஸ் பாடியிருக்கிறாங்க. என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தனது நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6
2: Thank you.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: என்றனும் இசையின் ஒரே முகவரி நிலை பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில 7:15 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள்.
1: கலித்தொகை என்பது 8 நூல்களில் அகம் சார்ந்த பாடல்களை விளக்கக்கூடிய ஒப்புயர்வு இல்லாத நூல். அந்த கலித்தொகை நூலிலே நல்லந்துவரால் பாடப்பட்ட ஒரு பாடல் வாழ்வியலுக்கு தேவையான மிக முக்கியமான 9 அறக்கருத்துக்களை தெள்ள தெளிவாக உணர்த்துகிறது. நெய்தல் திணையை சார்ந்தது அகப்பாடலாக இருந்தாலும் கூட அறக்கருத்துக்களை விளக்குவதில் ஒப்புயர்வுற்றதாக திகழ்கிறது. தலைவன் பிரிவால் ஏங்குகின்றால் தலைவி, அந்த தலைவியினுடைய துன்பத்தை நீக்குதற் பொருட்டு அவளுடைய தோழியானவள் தலைவனிடம் தலைவியை விரைவில் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. மா மலர் முண்டகம் தில்லையொடு ஒருங்கு உடன் காணல் அழிந்த உயர் மணல் எக்கர் மேல் சீர்மிகு சிறப்பினோன் மரமுதல் கை சேர்த்த நீர் மலி கரகம்போல் பழம் தூங்கும் முடத்தாளை பூ மலர்ந்தவை போல் புல் அல்கும் துறைவ கேள் ஆற்றுதல் என்பது 1 அலர்ந்தார்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன் கிளை செறாமை அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோற்றல் செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை போற்றல் ஆங்கு அதை அறிந்த நீர் ஆயின் என் தோழி நல் முதல் நலன் உண்டு துரத்தல் கொண்க தீம்பால் உண்பவர் கொள் கலம் வரைதல் நின் தலை வருந்தியால் துயரம் சென்று களைமோ பூண்க நின் தேரே என்பது அப்பாடல். என்ன பொருள் தெரியுமா? முண்டகப்பூ, முண்டகம் என்றால் தாமரைப்பூ, தாமரை பூக்களோடு தில்லை மலரும் சேர்ந்து மலர்ந்திருக்கக்கூடிய காணல் நிலத்தில் உயர்ந்ததொரு மணல் மேடு. அங்கே ஒரு முனிவன் கையிலே தன் கரகத்தை தொங்கவிட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த முனிவனைப் போல தாளம்பூ தன்னுடைய தாளையில் பூத்த அந்த மலரானது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துறையை உடைய தலைவனே, நான் சொல்வதை செவிமடுப்பாயாக. இந்த உலகத்திலே ஆற்றுதல் என்பது என்ன தெரியுமா? துன்பப்படுபவருக்கு, வறியவருக்கு, ஏழைகளுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து ஒழுகுதல். போற்றுதல் என்பது என்ன தெரியுமா? புணர்ந்தாரை தன்னுடைய தலைவியை, அதாவது காதலித்த தன் தலைவியை பிரியாமல் இருத்தல். பண்பு என்று சொல்லப்படுவது எது தெரியுமா? அது பெருமை தரத்தக்கது என அறிந்து அதன் வழியில் நடத்தல். அதாவது உலகின் நன்மையையும் பிறரினுடைய தகுதியையும்

இது வாழ்கின்ற முறை. அன்பு எனப்படுவது தன் உறவுகளை விட்டு வெறுக்காது, அவர்களோடு விலகாது இருத்தல், அவர்களை அரவணைத்து செல்லுகின்ற ஒப்பில்லாத பண்பு. அறிவு என்று சொல்லப்படுவது நூற்பொருளை கற்று உணராத மூடர்கள் சொல்லுகின்ற அறியாமையால் வரும் சொற்களை பெருந்தன்மையோடு பொறுத்து கொள்ளுகின்ற பண்பு இருக்கிறதே, அதற்கு பெயர் அறிவு. செறிவு எனப்படுவது என்ன சொல் தெரியுமா? சொன்ன சொல்லை என்றைக்கும் எப்பொழுதும் மறவாது பாதுகாத்துதல். நிறைவு எனப்படுவது தான் மறைக்க வேண்டிய நிகழ்வுகளை, அதாவது மந்தனமான செய்திகளை பிறர் அறியா வண்ணம் நடந்து கொள்ளுதல். முறை எனப்படுவது ஒன்று உண்டு, அது என்ன தெரியுமா? அது அரசனுக்கு உரியது. தன் தேசத்திலே குற்றம் செய்தவனை இரக்கம் காட்டாது நடுநிலையோடு சீர்தூக்கி ஆராய்ந்து அவனுக்கு உரிய தண்டனையை அளித்தல். இதை சிறப்பதிகாரத்திலே விலங்கோபடிகள் சொல்லுவார், கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று வெல் வேல் குற்றம்கான் என்று பேசுவார். அடுத்தால சொல்றாரு, பொறை எனப்படுவது பொறுமை என்பது என்ன தெரியுமா? தன்னை போற்றாதவர் செய்யும் மொழிகளை பிழைகளை பொறுத்து கொள்ளுதல். இப்படி பொறுமையோடு வாழ்கின்ற அந்த உயர்ந்த தன்மை இருக்கிறதே, அதை நீ அறிந்தவனாயின், இந்த 9 அறக்கருத்துக்களையும் நீ தெரிந்தவனாக இருப்பாய் என்று சொன்னால், அங்கே என்னுடைய தோழியின் நலத்தை உண்டவன் அவளை கைவிடுதல் என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? பால் குடித்த ஒருவன் பால் குடித்த அந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி எறிவதைப் போன்றிருக்கிறது. உனக்காக உன்னை நின்று உன்னை நம்பி அவள் வருந்திக் கொண்டிருக்கிறாள், அவளது துன்பத்தை போக்குவது உனது கடமை. ஆகவே நீ ஒப்பு உயர்வு இல்லாத தலைவன், நீ நெய்த நிலத்தில் மாண்புடைய தலைவன். இப்பொழுதே இன்றே இப்பொழுதே நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய தேரிலே குதிரைகளை பூட்டி அந்த தலைவியை சென்று அடைந்து அவளை தேற்றி அவளை மறைந்து கொள்வாயாக, திருமணம் செய்து கொள்வாயாக என்று சொல்வதாக புலவர் நல் அந்துவனார் கலித்தொகையிலே அற்புதமாக விளக்கியிருக்கிறார். அகப்பாடலிலே அறத்தை விரித்துரைத்த மிகச்சிறந்த பாடலாக இப்பாடல் திகழ்கிறது. நாளை பார்க்கலாம்.

நேர்கள் கேட்டது தமிழே அமுதே உரை, வழங்கினார் ப இளங்கோ அவர்கள். நேர்களை நேரம் காலையில் 7:22 ஆகிட்டு இருக்கு. நெல்லை பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிச்சரன் மற்றும் தன்விஷா குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பையா திரைப்படத்தில் அந்த பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நெல்லை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்ல நேரம் காலையில் 7:28 ஆகிட்டு நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குகிறார் எஸ் முத்தையா அவர்கள்.
1: சக ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. நான் நேற்று பேசும்போது சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் ஸ்டைலாக இங்கிலீஷ் பேச ஆசை இருக்கும். அது நம்ம பேசுகிற இங்கிலீஷும் ஸ்டைல் ஆகணும்னா ஒரு ரெண்டு ரூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதில் நேற்று ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன், சில லெட்டர்ஸில் ப்ளூரல் ஃபார்மில் எஸ் வந்ததுன்னா அதை எஸ்ன்னு வாசிக்காமல் ஜெட் அப்படின்னு வாசிக்கணும். இப்போ பேக்ஸ் அப்படின்னு வாசிக்காமல் பேக்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ், கேங்கரூஸ், ரூம்ஸ், ரன்ஸ், ஃபீஸ், இதெல்லாம் நேற்று பார்த்தோம் இல்லையா. இப்போ செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த வேர்பில் பாஸ்ட் ஃபார்ம் V2 வருது இல்லையா, மேக்ஸிமம் ஈடியில் முடியும். அப்படி ஈடியில் முடிகிறத நம்ம டி அப்படின்னு சொல்வோம். ஆனால் சில லெட்டர்ஸுக்கு அப்புறம் நம்ம அதை டீன்னு வாசிக்காமல் டி மாதிரி வாசிக்கணும். இப்போ வந்து கேல முடியுதுன்னு வைங்களேன், சில வேர்டு கேல முடிஞ்சுது அப்படின்னா வாக்ட். இப்போ டபிள்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது லிப் ரவுண்டிங் இருக்கணும், வி மாதிரி வாசிக்கக்கூடாது, வாக்ட். ஹீ வாக்ட் த டாக், ஹீ வாக்டு த டாக் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஹீ வாக்ட் த டாக் இட்டு அப்புறம் த, ஹீ வாக்ட் த டாக். ஐ புக்ட் அ டிக்கெட், ஐ புக்டு ஏ டிக்கெட்னு சொல்லக்கூடாது, அந்த ஏ அப்படிங்கிறத ஆ அப்படின்னு வாசிக்கணும். ஸோ ஐ புக்ட் அ டிக்கெட். அப்போ கே வந்ததுன்னா அதுக்கப்புறம் இடி வந்தால் இடி. ஹீ லுக்ட் அட் மீ, லுக்ட் கேன்னு முடியுது இல்லையா, அப்போ ஹீ லுக்ட், லுக்ட் அட். அப்போ டி கூட அட்டு சேர்ந்து ஹீ லுக்ட் அட் மீ அப்படின்னு வந்துடும், ஹீ லுக்ட் அட் மீ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ரெண்டாவது லெட்டர் எஸ். எஸ் அப்படிங்கிறது இப்போ மிஸ், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறோம் இல்லையா. இப்போ மிஸ்டு, நம்ம ஐ மிஸ்டு த

அப்படின்னு சொல்லாமல் ஐ மிஸ்ட் த பஸ் மிஸ்ட் எம்ஐஎஸ்டினா மூடு பணி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அதே ப்ரொனன்சியேஷன் தான் இங்கேயும் வருது. எம்ஐஎஸ்எஸ்இடிக்கும் எம்ஐஎஸ்டிக்கும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், ஐ மிஸ்ட் த பஸ். தேர்ட் லெட்டர் பி, இப்போ ஸ்டாப் லாஸ்ட் லெட்டர் பியில் இருக்குது. அப்போ இதில் இடி சேரும்போது நம்ம ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, ஸ்டாப்ட். ஐ ஸ்டாப்டு த பஸ், அது அசிங்கமாக இருக்கும். ஐ ஸ்டாப்ட் த பஸ், ஸ்டாப்ட். பிக்கு அப்புறம் டி வந்துடும், ஐ ஸ்டாப்ட் த பஸ். நாலாவது லெட்டர் இஷ், இப்போ புஷ் தள்ளுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, PUSH, புஷ்ட். அதை புஷ்டுன்னு சொல்லக்கூடாது, தே புஷ்ட் மை கார், அவங்க என் காரை தள்ளினாங்க அப்படின்னா. இந்த தே இது ஒரு வேர்டு இங்கிலீஷில், நம்ம தேன்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் தெய்வம் அதில் பாதி தெய், அப்போ அது தே இல்லை தெய். ஸோ வேர் ஆர் தே அப்படின்னு கேட்கக்கூடாது, வேர் ஆர் தெய். அப்போ தெய் புஷ்ட் மை கார், தெய் ஹேண்ட் கப்ட் ஹிம். அடுத்த லெட்டர் எஃப், எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்ட் கஃப், ஹேண்ட் கஃப்னா விலங்கு போடுறது அப்படின்னு அர்த்தம். தெய் ஹேண்ட் கப்ட் ஹிம், அவங்க அவனுக்கு விலங்கு போட்டாங்க அப்படின்னா தெய் ஹேண்ட் கஃப்ட், கஃப்டுன்னு சொல்லிடக்கூடாது, தெய் ஹேண்ட் கப்ட் ஹிம், தெய் ஹேண்ட் கப்ட் ஹிம். இங்கிலீஷில் எப்போவுமே அந்த ப்ரொனன்சியேஷன் தான் முக்கியம், அந்த லெட்டர் முக்கியம் இல்லை, என்ன சவுண்டு அது எப்படி எடுக்குது. இப்போ லாஃப், LAUGH, ஜிஹெச் தான் வருது, ஆனால் அது வந்து லாஃப் அப்படின்னு எஃப் சவுண்ட் எடுத்துருது, அதனால் என்ன பண்ணுவோம், ஹீ லாஃப்ட் அப்படிங்கிறது லாஃப்ட், லாஃப்டு அட் மீ அப்படின்னு வராது, லாஃப்ட் அட் அப்படின்னு வராமல் லாஃப்ட் அட், லாஃப்ட் அட், ஹீ லாஃப்ட் அட் மீ அப்படின்னு வந்துடும். இப்போ சிஹெச், இது ரொம்ப முக்கியமான வேர்டு, இங்கே சிஹெச்னா இச்சுன்னு அர்த்தம், இதுக்கப்புறம் இட்டு தமிழில் சுட்டு போட்டாலும் வராது, ஹீ ஸ்நாச்ட், இச்சுக்கப்புறம் இட்டு எங்கேயாவது வருமா தமிழில், வரவே வராது, ஆனால் இங்கிலீஷில் வரும், ஹீ ஸ்நாச்ட் த பேக், ஸ்நாச்ட், ஸ்நாச்ட்னா வெடுக்குன்னு பிடுங்கிறது, பேகை வெடுக்குன்னு பிடுங்கினா, இது கஷ்டம், அதனால் இன்னொரு வேர்டு சொல்கிறேன், ரீச்ட், ரீச்ட் ஃபர்ஸ்ட், ரீச்ட் லாஸ்ட், நம்ம ரீச்டு அப்படின்னு சொல்லுவோம், ரீச்ட், டச்ட், டச்ட், இச்சுக்கப்புறம் இட்டு, டச்ட் திங்ஸ், என்ஜி வந்தாலும் திங்ஸ்னு வாசிக்கிறோம், டச் திங்ஸ், ஸ்நாச் திங்ஸ். அப்போ இதெல்லாம் வாக்ட், ஹீ வாக்ட் த டாக், ஐ மிஸ் த பஸ், ஐ ஸ்டாப் த பஸ், தே pushed my car, they can handcuffed him, he snatched the bag. இந்த ஆறு லெட்டர் KSPSHFCH, இந்த லெட்டர்ஸுக்கு அப்புறம் இடி வந்தால் அதை வந்து நம்ம டி அப்படின்னு வாசிக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் இங்கிலீஷும் ஸ்டைல் ஆகும். தேங்க்யூ, நாளை பார்க்கலாம்.

நேர்கள் கேட்டீர்கள் ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்கினார் எஸ் முத்தையா அவர்கள். நேர்களை நேரம் காலையில் 7:33 ஆகிட்டு இருக்கு. நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்கு. தமன் இசையில பாடல் கேட்க போறோம். ரஞ்சித் தமன் பாடியிருக்கிறாங்க விவேகா வரிகளுக்காக. ஈரம் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் காலையில் 7:38 ஆகிட்டு நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மின் தடை செய்தி தான் வந்து சொல்ல இருக்கிறேன். கீழப்பாவூர் அச்சன் புது உருபமை நிலையத்தில் வந்து நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால பாவூர் சத்திரம், கீழப்பாவூர், மேலப்பாவூர், குலசேகரப்பட்டி அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் பாளையங்கோட்டை மற்றும் சமாதானபுரம் துணை மின் நிலையங்களையும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறப் போகுது. விஎம் சத்திரம், கிருஷ்ணாபுரம், கட்டபொம்மன் நகர், செய்திங்கநல்லூர், அரியக்குளம், மேலக்குளம், நடுவக்குறிச்சி, ரகுமத் நகர், நீதிமன்ற பகுதி, சாந்தி நகர், சமாதானபுரம், அசோக் திரையரங்கம் பகுதி, பாளை மார்க்கெட் பகுதி, திருச்செந்தூர் சாலை, இதை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது. இதே போல் சீவலப்பேரி, கங்கை கொண்டான், பாலாமடை, 14ஆம்பேரி, குப்பக்குறிச்சி, பருத்திக்குளம் இந்த பகுதியிலையும் வந்து நாளை மின்தடை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. கரந்தானேரி, ரஸ்தா, மூன்றடைப்பு, பரப்பாடி, வன்னிக்கோனைந்தல், மானூர், மூளைக்கருப்பட்டி இந்த பகுதிகளிலையும் வந்து நாளைக்கு மின் தடை சொல்லியிருக்கிறாங்க. அதை சுற்றி இருக்கிற பகுதினால மானூர், மாவடி, தெற்குப்பட்டி, களக்குடி, எட்டாங்குளம், கனார்பட்டி, பிள்ளையார்குளம், சிங்கநேரி, அம்பலம், திடியூர் இந்த பகுதிகளிலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் கல்லிடைக்குறிச்சி பகுதிக்கும் நாளைக்கு வந்து மின்தடை அறிவிச்சிருக்கிறாங்க. காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின்தடை அறிவிச்சிருக்கிறாங்க. மேலக்கல்லூர், சுத்தமல்லி, சங்கன் திரடு, நடுக்கல்லூர், பழவூர், கருங்காடு, திருப்பணிகரசல் குளம், துளுக்கர்குளம், புளிக்கரை, வெள்ளாங்குளம் இந்த பகுதிகளிலையும் வந்து நாளை மின்தடை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கான மின்தடை வந்து தெரிஞ்சாச்சு. இன்னைக்கான மின்தடை எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது பாளையங்கோட்டை மற்றும் சமாதானபுரம் துணை மின் நிலையங்களில் 22ஆம் தேதி இன்னைக்கு

செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு வந்து மாதாந்திர பராமரிப்பு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நிர்வாக காரணங்களுக்காக அது மாற்றம் செய்யப்பட்டு 23ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தான் வந்து மின்தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாளையங்கோட்டை மற்றும் சமாதானபுரம் பகுதிகளில் காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின்தடை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மின்தடை செய்தியோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். சகுனி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். மறு நிகழ்ச்சி நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7:46 ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை 9ஆம் தேதி செப்டம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு முதல்ல தொடங்கி மண்டல அளவில் நடைபெற்றுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான நீச்சல் போட்டி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி செப்டம்பர் 16ஆம் தேதி நடைபெறுவதாக வந்து அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெறதுனால மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு இந்த போட்டி 6ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதன்படி நீச்சல் போட்டி மற்றும் கைப்பந்து போட்டி 6ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. போட்டியில் பங்கேற்கிற மாணவர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் 6ஆம் தேதி உரிய நேரத்தில் கலந்துக்கிட்டு போட்டியில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 28ஆம் தேதி செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற இருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் எல்லாமே 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடல் கேட்க போறோம். வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான், இசையில தாமரை வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் சிலம்பரசன் மற்றும் டி ஆர் ரக்ஷிதா சுரேஷ் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. நேர்களை நேரம் காலையில 7:53 ஆகிட்டு நிலைப்பான்மலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நிறைவான தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காய்கள் பழவைகளோட சந்தை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோவிற்கு 27 மற்றும் 25 விலைகளில், கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், புடலங்காய் 28 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 12 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 110 ரூபாய், கொத்தவரை 20 ரூபாய், பாகற்காய் சிறியது 65, பெரியது 45, பச்சை மிளகாய் கிலோவிற்கு 30 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 63 ரூபாய், சின்ன வெங்காயம் 98 மற்றும் 96 விலைகளில், காராமணி கிலோவிற்கு 30 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சி கிலோவிற்கு 180 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 30, கேரட் கிலோவிற்கு 46, ரிங்மீன்ஸ் 120, சௌசௌ 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 28 ரூபாய், பீட்ரூட் கிலோவிற்கு 46, காலிஃப்ளவர் 44, குடைமிளகாய் 55 சொல்லியிருக்கிறாங்க. சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி 180, சேம்பு 50 ரூபாய், சீனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனி கிழங்கு 60 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய். வாழைப்பழத்தில் செவ்வாழை 110 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 80 ரூபாய், நேந்திரன் 100 ரூபாய், பச்சைப்பழம் 60 ரூபாய், கற்பூரவள்ளி 70 ரூபாய், கோழிக்கோடு 65, நாட்டுப்பழம் 65 சொல்லியிருக்கிறாங்க. எலுமிச்சை பழம் கிலோவிற்கு 200 ரூபாய், ஆப்பிள் கிலோவிற்கு 200 ரூபாய், அன்னாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளம்பழம் கிலோவிற்கு 200 மற்றும் 180 விலைகளில், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 மற்றும் 35 விலைகளில், நெல்லிக்காய் 60 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120, சாத்துக்குடி 70 ரூபாய், கிர்ணி பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலைகளில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்பவே

0: ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில நிறைவான பாடல் கேட்க போறோம். பாடல் வந்துட்டு இருக்க சர்வம் திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கராஜா இசையில பா விஜய் வரிகளில் விஜய் யூசாஸ் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் போல உலாவரும். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம் இடம்பெறும். தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்களை தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி

திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்குட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் அமெரிக்காவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங், கேட்டுட்டு ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 8:03 ஆயிட்டு இருக்குது. நம்ம வந்து வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வழங்கிட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இன்றைக்கும் கூட ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தொழிலாளியை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னா தொழிலாளி மறுபடியும் வேலையில் பெறுவதற்கு சட்டப்படியான நடைமுறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்ல இருக்கிறாங்க. தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது இந்த தொழிலாளர் நலன் குறித்த சட்டங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்று வந்து பார்க்கும் பொழுது ஒரு தொழிலாளியை வேலையை விட்டு நீக்கினால் அவருக்கு பணி பாதுகாப்பு மற்றும் திரும்ப அந்த வேலையில் சேரும் உரிமைகள் உள்ளதா என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் தொழிலாளுக்கு பணி பாதுகாப்பு உண்டா என்று கேட்டால் ஆம், நிச்சயமாக பணி பாதுகாப்பு உண்டு. தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தோன்றியபடி ஊழியர்களை வேலை நீக்கம் செய்ய முடியாது. தொழிலாளர் தகராறு சட்டம் 1947, இந்த சட்டத்தின் மூலம் தொடர்ந்து 240 நாட்கள் பணிபுரிந்த ஒரு தொழிலாளியை முன் அறிவிப்பு இன்றியோ அல்லது ஒரு மாத சம்பளத்துடன் கூடிய நோட்டீஸ் மற்றும் இழப்பீடு வழங்காமலோ வேலை நீக்கம் செய்ய முடியாது. அதாவது 240 நாட்கள் பணிபுரிந்திருந்த ஒரு தொழிலாளிக்கு அவரை வேலை விட்டு நீக்க வேண்டும் என்றால் கட்டாயம் முன்னறிவிப்பு அவருக்கு வழங்க

அதே மாதிரி இழப்பீடு வழங்காமல் அவரை வேலை நீக்கம் செய்ய முடியாது என்று இந்த சட்டம் சொல்கிறது. இப்போ தொழிலாளிக்கு தன் தரப்பு விளக்கத்தை கூற முழு உரிமை உண்டு. விசாரணையின்றி எடுக்கப்படும் தன்னிச்சையான பணிநீக்க உத்தரவை நீதிமன்றங்கள் ரத்து செய்யும். இது வந்து ஒரு இயற்கை நீதி கோட்பாடு. அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் என்றால் அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக அவருக்கு விளக்கம் தருவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அந்த விளக்கத்தை கேட்காமல் அவர் மீது எடுக்கும் நடவடிக்கை அனைத்தும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும். அதே மாதிரி பணி நீக்கம் செய்வதற்கு முன் சட்டப்படி 1 முதல் 3 மாதங்கள் நோட்டீஸ் அளிக்க வேண்டும், அல்லது அதற்குரிய ஊதியத்தை வழங்க வேண்டும். ஒரு நோட்டீஸை வந்து அதை அனுப்புறதுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். 1 மாதம் முதல் 3 மாதங்கள் வரைக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த நோட்டீஸ் அளிக்க வேண்டும். அதே போன்று தொழிலாளி அச்சமின்றி வேலை செய்ய தொழிலாளர் நலத்துறை கூறும் அறிவுரைகள் என்னென்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளர்கள் தங்களின் உரிமைகளை பாதுகாத்து கொண்டு எந்தவித பயமுமின்றி பணிபுரிய தொழிலாளர் நலத்துறை சில வழிகாட்டுதலை வழங்குகிறது. அது என்ன வழிகாட்டுதல் என்று பார்க்கும் பொழுது, வேலைக்கு சேரும்போதே சம்பளம், வேலை நேரம், பணி பொறுப்புகள் மற்றும் வேலை நீக்க விதிகளுடன் கூடிய முறையான நியமன கடிதத்தை பெற்று அதனை சேமித்து வைக்க வேண்டும். அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேரும் பொழுது அந்த நிறுவனத்தின் நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள், அந்த வேலை செய்ய வேண்டிய தொழிலாளியின் வேலை எந்த மாதிரியான வேலை, அது எப்படி செய்ய வேண்டும், அவருடைய சம்பளம் என்ன, இது அனைத்தையும் முறையாக அவர் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எழுத்து வடிவில் எழுத்துப்பூர்வமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வது மிகவும் நன்று. பின்னர் ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அதாவது தொழிலாளர்களுக்கு எதிரான சுரண்டல்களை அரசு என்றைக்கும் அனுமதிக்காது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய வேலை நேரம், இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துள்ள அடிப்படை உரிமைகளை கடந்த எந்த ஒரு செயலும் செல்லாது, இல்லா நிலையது ஆகும். ஆகவே அந்த முறையான நியமன கடிதத்தை பெற்று அதனை சேமித்து பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த சம்பள சீட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சம்பளம் நமக்கு வழங்குறதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேசலிப்பு ஏதோ ஒன்று தருவாங்க. அதே மாதிரி மாதந்தோறும் சம்பள சீட்டு, இந்த வருகை பதிவு சான்று மற்றும் நிறுவன அடையாள அட்டையை பத்திரப்படுத்த வேண்டும். இவை பணிபுரிந்ததற்கான முதன்மை ஆதாரங்களாகும். சில சூழ்நிலைகளில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என்னிடம் பணிபுரியவே இல்லை என்று கூறுவதற்கு சில முதலாளிகள் செய்யலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அவங்களிடமிருந்து பெற்ற சம்பள சீட்டு, பேசலிப்புன்னு சொல்லலாம், அந்த சம்பள சீட்டு ஒவ்வொரு மாதமும் அல்லது வார வார சம்பளமா மாதந்தோறும் சம்பளமா என்கிறதை பார்த்து அதை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். வருகை பதிவு சான்றுங்கிறது மிகவும் முக்கியமானது. ஒரு நிறுவனத்தில் வருகை பதிவு சான்றில் வந்து நம்ம கையொப்பமிட வேண்டும். இப்போல்லாம் பயோமெட்ரிக் முறையிலெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் வந்து பணிபுரிந்ததற்கான முதன்மையான ஆதாரங்கள். அதே மாதிரி வருங்கால வைப்பு நிதி, தொழிலாளர் மருத்துவ காப்பீடு, கிராஜுவிட்டி மற்றும் மகப்பேறு நலச்சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நமக்கு அரசாங்கம் கொடுத்துள்ள சட்டங்கள், நம்மளை பாதுகாக்கும் சட்டங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை தொழிலாளிகள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதேபோன்று பெண் தொழிலாளர்கள் பணியிடத்தில் பாதுகாப்பாக உணர 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ள நிறுவனங்களில் உள் புகார் குழு அமைக்கப்பட வேண்டும். இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, ICC. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஆகவே அந்த பெண் தொழிலாளர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதையும் அவர்கள் உணர்ந்து அதுக்கான நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். தொழிலாளர் நலத்துறை உதவி எண்களை பயன்படுத்த வேண்டும். இந்த சட்டவிரோத வேலை நீக்கம், சம்பள குறைப்பு அல்லது அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தை அணுகலாம், அல்லது தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் உதவி எண்கள் மூலமும் புகார் அளிக்கலாம். ஏற்கனவே நான் இந்த புகார் எண்களை எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒரு தொழிலாளியை உடனடியாக முதலாளி வந்து எந்த காரணமும் இன்றி பணியிடை நீக்கம் செய்ய முடியாது. நன்றி, வணக்கம்.

நன்றி சார், ரொம்ப தெளிவாக விஷயங்களை சொல்லி தந்தீங்க. எங்களுக்காக சட்டத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தொழிலாளியை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னா தொழிலாளி மறுபடியும் வேலையில் சேர்கிறதுக்கு தேவையான இந்த சட்டப்படியான நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி தந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நமக்காக வழக்கென்ற நாள் நிகழ்ச்சியில் தகவல்களை வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையிலையும் குரலையும் பாடல் கேட்க

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
2: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6ங்க.
4: நேரம் 8:16 ஆகிட்டு இருக்குது. இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இசை எப்போவுமே இனிமையை தான் தரும் இல்லையா? அப்படிப்பட்ட இசை பற்றின நிறைய தகவல்களை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் வேதமும் நாதும் நிகழ்ச்சியில. இன்னைக்கும் கூட வேதமும் நாதும் நிகழ்ச்சியில உரை வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம் சி சக்தி வேலவர்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க கேட்டுக்கிட்டே.
5: 72 மேலகர்த்த ராகங்களில் 10வதாக இடம்பெறும் ராகம் நாடகப்பிரியா. நாடகப்பிரியா ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்தரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்தமத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், கைசிக நிசாதம்.

0: நாடக பிரியா ராகத்தில் கோடீஸ்வர ஐயர் அவர்கள் இறங்காதா சுவாமிநாதா நின் திருவுள்ளம் என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். தஞ்சாவூர் சங்கர ஐயர் அவர்கள் கீத வாத்திய நடன நாடக பிரிய என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். மைசூர் வாசுதேவாச்சாரியார் அவர்கள் இது சமயமோ என்ற கீர்த்தனையை ரூபக தாளத்தில் அமைத்திருக்கிறார். பத்தமடை கிருஷ்ண ஐயர் அவர்கள் நாடக பிரிய ராகத்தில் நாடக பிரிய நாராயணி என்ற ஆதி தாள தான வர்ணத்தை இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்டீங்க. உரை வழங்கினாங்க சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நேரம் 8:19 ஆகிட்டு இருக்குது. பாடலும் கேட்கவிருக்கிறோம். தசாவதாரம் திரைப்படத்துல இருந்தா பாட வந்துட்டு இருக்கு. கமல்ஹாசன் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடின பாடல். பாடல கேட்டே இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

8:25 ஆகிட்டு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. வயதுங்கிறது ஒரு எண் மட்டும்தான் இல்லையா, நம்ம நினைக்கணும், நம்ம செய்யணும் அப்படின்னு

அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை செஞ்சிருவோம். நிறைய பேருக்கு அந்த மன வலிமை இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த எந்த வயசானாலும் நான் செய்கிறத தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது விளையாட்டு தான். சின்ன பிள்ளைங்களை பார்த்தா நம்மளே மறந்து நம்ம விளையாட ஆரம்பிச்சிருவோம். அப்படி நீங்கள் உங்களுடைய சின்ன வயசில் உங்களுக்கு மிக பிடித்தமான விளையாட்டாக எந்த விளையாட்டை விளையாடினீங்க? இப்படி கேட்டால் நான் சொல்லிகிட்டே போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் சின்னதாக உங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றதை தோழிகள் இப்போவே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி மதியம் 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் அதை பற்றி தான் சொல்ல இருக்கிறீங்க. பெண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய சிநேகிதி நிகழ்ச்சியில் கால் பண்ணி சொல்லுங்கள், சிறு வயதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எது அப்படின்னு. தலைப்புக்கேற்ற மாதிரி இன்றைக்கி தோழிகளும் ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக விஷயங்கள் சொல்ல போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் 12:10 டானு நிகழ்ச்சியில் கனெக்ட் ஆகி பேசிடுங்க. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. ஃப்ரீடம் திரைப்படத்திலேருந்து பாட கேட்டு நினைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேரம் 8:30 ஆகிட்டு இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்களை கேட்கவிருக்கிறோம் இன்றைய குறுஞ்செய்தி.
5: இன்றைய குறுஞ்செய்தி

0: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. என்ன கையில் பூங்கொத்து வைத்திருக்கிறீர்? யாரை வரவேற்பதற்காக நமது அரண்மனைக்கு விருந்தினர் யாராவது வருகிறார்களோ? நான் தான் இன்றைய நிகழ்ச்சிகளை மறந்து விட்டேனோ?
0: ஆம் அண்ணா, இது ரோஜா பூங்கொத்து. தங்களது மற்ற கேள்விகளுக்கெல்லாம் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில்.
1: என்ன, இல்லையா? யாரும் வரவில்லை என்றால் எதற்காக இந்த ரோஜா பூங்கொத்து? எதற்கு வீணாக பொற்காசுகளை செலவழிக்கிறேன்? எனது கஜானாவை காலியாக்க வேண்டும் என்பதே உமது நோக்கம்.
0: இது ஒரு உயரிய நோக்கத்திற்காக வாங்கப்பட்ட ரோஜா பூங்கொத்து, அதனால் செலவழித்தாலும் தவறில்லை மன்னா.
1: இந்த 73 எலியேசி மன்னருக்கு தெரியாமல் அப்படி என்ன உயரிய நோக்கம்?
0: மன்னா, இன்று ரோஜா தினம் கொண்டாடப்படுகிறது.
1: பூக்களின் ராஜா இந்த ரோஜா. இந்த ரோஜாவுக்கு இன்னொரு தினமா?
0: இல்லை இல்லை இல்லை, ரோஜா பூவிற்கான தினம் இன்றல்ல மன்னா, அது வேறொரு தினம். இது கனடாவை சேர்ந்த 12 சிறுமி மெலிண்டா ரோஸின் நினைவாக கொண்டாடப்படும் ரோஜா தினம்.
1: மெலிண்டா ரோஸ், யார் இந்த சிறுமி? இந்த சிறுமி ஏதாவது சாதித்திருக்கிறாளா?
0: சாதாரண சாதனை அல்ல மன்னா, மிகப்பெரிய போராட்டமே நடத்தி இருக்கிறாள்.
1: போராட்டமா? சாதனை புரியும்படியாக மீளாவாரியாக கூறு மந்திரியாரே.
0: மன்னா, மெலிண்டா ரோஸுக்கு அரிய வகை இரத்த புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட போது அவள் நம்பிக்கையை இழக்கவில்லை. வாழ்க்கையில் போராடி வெல்வது என்று முடிவெடுத்தாள். தனது வாழ்க்கையின் மீதமுள்ள 6 அவள் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக மாற்றினாள். தன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையை நேர்மறையான மறக்க முடியாத வகையில் தொட்டாள்.
1: இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்த குழந்தைக்கு நேர்மறையான எண்ணம் எப்படி சாத்தியப்பட்ட?
0: எல்லாம் மெலிண்டா ரோஸின் மன உறுதிதான் காரணம். மின்னஞ்சல்கள், கவிதைகள் மற்றும் கடிதங்கள் மூலம் கடைசி நிமிடம் வரை மெலிண்டா ரோஸ் மகிழ்ச்சியை கொண்டு வருவதை உறுதி செய்தார். இன்று மெலிண்டாவை நினைவு கூர்ந்து மனித உணர்வை போற்றி கொண்டாடுவோம். நாம் உணர்ந்தது போல நீங்களும் உணர்ந்தால் இந்த செய்தி முடிந்தவரை பலருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நிச்சயமாக, என்னால் முடிந்தவரை பலருடன் இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஆமாம், இந்த ரோஜா பூங்கொத்து எதற்காக?
0: ரோஜா தினம், ரோஸ் டே என்பது உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் கையினால் தயாரிக்கப்பட்ட ரோஜாக்கள், வாழ்த்தட்டைகள், பரிசுகள் போன்றவற்றை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் மன உறுதியை ஊக்குவிப்பதற்காக வழங்கப்படுகின்றன.
1: ஓஹோ, இதற்காக தான் அன்பு கருணையின் அடையாளமாக இந்த ரோஜாவை வழங்குகிறார்களோ?
0: ஆம்மண்ணா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சமூகத்தின் கருணை, ஆதரவு, அன்பு, இரக்கம் தரப்பட வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது.
1: இது புற்றுநோய்க்கான விழிப்புணர்வா?
0: மன்னா, புற்றுநோயை தடுப்பது, முன்கூட்டியே கண்டறிவது, சிகிச்சை முறைகளை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த நாளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றன.
1: ஒரு சிறு குழந்தை இந்த மெலிண்டா ரோஸ் சிறுவயதில் இவ்வளவு பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டாலும் தன் இறுதி நாட்களில் ஆணையா விளக்காய் மற்றவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷ தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் என்று செயல்பட்டது எனது நெஞ்சை உருக்கிவிட்டது. நாமும் இன்று நிறைய ரோஜா பூக்களை வாங்குகிறோம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை ஊக்குவிப்போம். வாழ்க்கை எனும் போர்க்களம், போராடி நீ பார்க்கணும், துணிந்து நீ வெல்லடா, நில்லடா, போட்டி போட்டு செல்லடா. நான் உருவாக்கிய இந்த கவிதையை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.
0: மன்னா, இந்த கவிதையை ஏற்கனவே திரைப்படக்காரர்கள் எழுதிவிட்டார்கள் மன்னா.
1: ஆஹா, அதற்குள் எனது சிந்தனையை காப்பி எடுத்து விட்டார்களா?
2: போர்க்களம், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
4: இன்றைய குறுஞ்செய்தி தான் கேட்டீங்க. நேரம் 8:35 ஆகிட்டு இருக்குது. இன்றைய குறுஞ்செய்தியில் ரோஜா தினம் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? ரோஜா சம்மந்தப்பட்ட பாடலையும் கேட்டு வந்தலாம். பரத்வாஜுடைய குரலில் பாடலும் வந்துட்டே இருக்குது. ரோஜா கூட்டம் திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எட்டு மணி 41 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நாள் முழுக்க ஓடி ஆடி வேலை பார்க்குறோம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறது நம்மளுடைய மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோனில் சின்னதாக ஒரு மெசேஜோ இல்லை ஒருத்தருக்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு எடுப்போம், ஆனால் அந்த ரீல்ஸ் பார்த்து நம்மளுடைய நேரத்தை அப்படியே கடத்திடுறோம். கடைசியில் ஐயோ தூங்குறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் தானே இருக்குது, இந்த 3 மணி நேரம் ரெஸ்ட் நம்ம உடம்புக்கு தாங்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றின நிறைய தகவல்களை தான் இன்றைக்கி 4ஆம் தான நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கிறீங்க. இன்று மதியம் 1:05 நலம் தர நிகழ்ச்சியில் தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி தான் கேட்கவிருக்கிறோம். கண்டிப்பாக அதை கேட்ட பிறகு என்னதான் நமக்கு வேலை இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நிகழ்ச்சியை கேட்டுருசிங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்பெஷலானது என்னென்னா நலந்தா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்கு பிடிச்ச பழைய காவிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அதையும் கூட நீங்கள் கேட்டு ரசிக்கலாம், மறக்காம டியூன் பண்ணிருங்க. இப்போ பாடல் வந்துட்டுருக்கு பாகுபலி 2 திரைப்படத்துலேருந்து, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: காற்றலைகளில்

0: நேரம் 8:50 நிமிடமாகிட்டிருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி கேட்கலாம் இன்றொரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதயில் படையா சைபால் செத்து புண்ணா சைபால்
3: சைபால்.

0: திருச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
1: ஒரு பெரியவர் சொன்னார், கடுகு அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தா கூட போதும், ஒரு பெரிய மலையே புரட்டி விடலாம் அப்படின்னாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பித்தார். அது சீன தேசத்து கதையாம். அதாவது அந்த தேசத்தில் ஷாங்காய் மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஆள் இருந்தார். அவருக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள். அவங்க வீட்டு வாசலில் முன் வழியே ரெண்டு பெரிய மலைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்துதான். எப்பாடுபட்டாவது அந்த ரெண்டு மலைகளையும் இடித்து தள்ளி அதை தரமட்டம் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. உடனே செயலில் இறங்கினார். என்ன பண்ணார் தெரியுமா? ரெண்டு பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டார், கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார், உடைக்க ஆரம்பித்தார். வயசான காலத்தில் இப்படி பிள்ளைகளோடு உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார், ஏங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? மலை வந்து எவ்வளவு பெருசு, அதை நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து உடச்சி தள்ளிட முடியுமா? பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னாராம். அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான். என்ன சொன்னீங்க? நாங்கள் மூணு பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க. அதனால் என்ன, நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பித்த இந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க, அவங்களும் இறந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. இப்படி வாழையடி வாழையாக அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு மலைகளும் தரைமட்டம் ஆகிடும். இப்போதைக்கு இது ரெண்டும் பெரிய மலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது இனிமேல் ஒரு அங்கலம் கூட வளரப்போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து உடைக்க உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, வாசல் வழியை நல்லா அமைச்சிருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பித்தாராம். இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பித்தோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவங்கள்லாம் போயிட்டாங்களாம். மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது, ராத்திரி பகலாக நடக்குது. இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பித்தாராம். இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கார். அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கையையும் ரெண்டு தேவதைகளாக மாற்றினாராம். ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக அந்த ரெண்டு மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம். ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, மலை இருந்த இடமே தெரியல, காலியாக இருக்குது. பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்றும் புரியல. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைக்கு விளக்கம் என்னென்னா, அந்த ரெண்டு மலைகளும் என்ன தெரியுமா, ஒன்று வறுமை, இன்னொன்று பற்றாக்குறை. அந்த ரெண்டு தேவதைகளும் யார் தெரியுமா, ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. பொதுமக்கள் தான் கடவுள். திறமை, வலிமை, பொறுமை, இதுதான் அந்த பெரியவர், அவருடைய ரெண்டு பிள்ளைங்க. இதெல்லாம் உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டால் எந்தவித தடையையும் உடச்சரிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து. அதனால் அந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படணும். ஒரு ஆள் வந்து மது அருந்திவிட்டு, அதாவது தண்ணி போட்டுவிட்டு வர்ற வழியில் ஒரு பெரிய மலையில் தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக வந்த இன்னொருத்தன், ஏண்டா அப்படி நிற்கிற, பேசாமல் தலையெடு, வீட்டுக்கு போய் படு அப்படின்னு. அதுக்கு இவன், விவரம் தெரியாமல் பேசாதரா, நான் தலையை எடுத்துட்டால் இந்த மலை சாஞ்சிரும், அதனால தான் நேற்று ராத்திரியிலேருந்து இதை சாயாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னானான்.
0: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நேரம் 8:55 ஆயாச்சு. நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 9 சேவிச்சிருக்கோம் கேட்கலாம். அதை தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் கண்ணீர் அப்படின்றது பலவீனத்துடைய அடையாளமா அல்லது தன்னம்பிக்கையின் தொடக்கமானதை பற்றி பேசவிருக்கிறோம். இதுவரைக்கும் நிகழ்ச்சி

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மியூர் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி

நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி மலைக்கோயில் ரோக்கார் சேவை பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து இன்று முதல் மீண்டும் இயக்கப்படுவதாக திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் அமெரிக்காவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் நீச்சல் போட்டியில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பனிச்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 9:03 ஆயாச்சு. அட்டகாசமா நிகழ்ச்சி வழங்கிருக்காங்க. நானும் வந்துட்டேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இந்த 1 மணி நேரமும் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறோம். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் தான் அநேகம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, காலையிலேருந்து எல்லாம் பரபரப்பாக தான் ஓடிட்டு இருப்பீங்க இல்லையா. சொல்லப்போனால் இப்போ வீட்டில் வந்து பெண்களாக இருக்கட்டும், சாப்பாடு செய்யறது, பிள்ளைங்களுக்கு கிளப்புறது, ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்புறது, வீட்டு வேலை ஒரு பக்கம் செய்யறதுன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களாக இருக்கட்டும், இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குது, அங்கே ஆஃபீஸில் போய் என்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், பிள்ளைங்களை ஸ்கூலில் விடணுமா, வேலை ஏற்றணுமா அப்படிங்கிற மாதிரி வீடியோ ரணகாலமாக தான் போய்கிட்டே இருக்கும். இந்த பரபரப்பான சமயத்தில் கொஞ்சம் ஏதாவது சொதப்புனா கூட நமக்கு வர அந்த டென்ஷன் இருக்குது. சிலருக்கு அந்த டென்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, கத்தி அழணும் போல இருக்கும். ஆனால் அது வாய்விட்டு அழுதோம்னா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணிடும் இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அழும் கண்களை துடைக்க யாராவது வருவார்கள் என்று காத்திருக்காதே. உன் கைகளே உனக்கு சிறந்த ஆறுதல், உன் மனமே உனக்கு சிறந்த துணை. கண்ணீரோடு நேற்றை முடித்துக்கொள், ஆனால் ஒருபோதும் கண்ணீரோடு இன்றைய நாளை தொடங்காதே. இது உனக்கான புதிய விடியல். வரிகள்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி நம்ம இதை பற்றி தாங்க பேச போகிறோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரொம்ப வந்து ஒரு விஷயங்கள் நம்மளை ரொம்ப அமுக்கும் போது என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம கத்தி அழணும்னு தோணும். ஆனால் கண்ணீர் விட்டால் நம்மளை என்ன நினப்பாங்க, இதுக்கெல்லாம் உட்காந்து அழுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்களா, இல்லை அழுது முடிச்சிரு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்களா? இது சம்மந்தமாக தான் பேச இருக்கிறோம். எஸ், கண்ணீர் அப்படிங்கிறது பலவீனத்துடைய அடையாளமா அப்படின்னா தன்னம்பிக்கையுடைய தொடக்கமா? கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. 0462251133 அப்படின்னா 0462251133 அப்படிங்கிற எங்களுக்கு நிகழ்ச்சி முதல் நேரா யார் எங்கிருந்து வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சங்கர் சார், முதல் நேரம் வந்துட்டீங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: அது பலவீனமும் இல்லம்மா, உணர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான்.
1: வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி முதல்ல யாரா சொல்லிருக்கீங்க.
2: ஆமா, அது ஒரு எமோஷன் தான்மா. ஆனா அது வந்து அது நமக்குள்ள அது உள்ளது. இப்ப நீங்க சுத்தப்பட்டா மனசுக்குள்ள வருத்தப்படுகிறது, நான் உங்களை சுத்தப்பட்டா நீங்க வருத்தப்படுகிறது. ஆனா இந்த கண்ணீருங்கிறது நம்மளால அடுத்தவங்க கண்ணுல கண்ணீர் வராம பாத்துக்கிறது தான் நல்லதுங்கிறது
1: என்னுடைய
2: கருத்துமா.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி. வித்தியாசமான ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, நன்றி. எங்கள் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் இனிய

0: சகோதரிக்கு உற்சாகமான இனிய
1: காலையில் ரகுமான் சார்.
0: கலீல் ரகுமான் சகோதரி
1: சொல்லுங்க சார்.
0: வாழ்த்துக்கள்மா. அம்மா, கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமா அல்லது தன்னம்பிக்கையின் தொடக்கமானு கேட்டிருக்கீங்க. உண்மையிலே பலவீனத்தின் அடையாளம் தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணீர் வந்து அவனுடைய பலவீனத்தை காட்டுறது அந்த கண்ணீர். ஆனா அதே தன்னம்பிக்கைன்னா அது ஒரு வீரமாட்டு நின்று போராடி பிரிக்கிறது தான்மா ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு தொடக்கம். கண்ணீர் விடுவது ஒரு கோஷ்டனமான ஒரு செயல்மா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னால இயலாததை வெளிக்காட்டுறதுதான் அந்த கண்ணீர். அந்த கண்ணீர்னால பல சில பேர் சாதிக்கிறாங்க. ஆனா உண்மையில அது பலவீனம் தான். தன்னம்பிக்கை ஏத்து நின்று போராடுறதுதான் ஒரு உண்மையான வெற்றிங்கிறதாம என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்து நெல்ல
1: அருமை சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வெற்றி பெறும்போது அந்த வெற்றியினால ஏற்படக்கூடிய ஒரு கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் சம்பவம் நடக்கும் போது அந்த நேரத்துல வரக்கூடிய கண்ணீர் வந்து துயர கண்ணீர்.
1: கரெக்ட் தான். இப்ப இந்த கண்ணீரை நீங்க பலவீனத்தினுடைய அடையாளமா பாக்குறீங்களா, தன்னம்பிக்கையுடைய தொடக்கமா பாக்குறீங்களா?
2: அதாவது ஆனந்த கண்ணீர் வந்து தன்னம்பிக்கையோட அடையாளம்.
1: அதாவது நேர்கள் எப்பவுமே நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தா நம்மளையும் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் வந்து கண்ணீரை பத்தி நான் எதிர்பார்த்தோட நேர்கள் எல்லாமே ரொம்ப அழகா அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நீங்கள் நேர்களும் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. பாட்டு கேட்க வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்களா, பாடலும் கேட்க வைக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மெலோடியான பாடல்களாக இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்க போகிறோம். நான் போடக்கூடிய மெலோடியான பாடல்கள் உங்களுக்கு கண்ணீரை வர வைக்காத சந்தோஷத்தை கொடுக்கும் நம்புகிற நிகழ்ச்சி முதல் பாடலை கேட்க இருக்கிறோம். ஸ்வேதா மோகனுடைய குரலை, ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில, தனுஷ் அவருடைய பாடல் வரிகளில், பாத்தி திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. பாடலுக்கு அப்புறம் மறக்காமல் பேசலாம். கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமா அல்லது தன்னம்பிக்கையின் தொடக்கமானு பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் ஒன்னை கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: attention. National recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஒன்பது மணி 13 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில. கண்ணீர் அப்படிங்கிறது பலவீனத்தினுடைய அடையாளமா அல்லது தன்னம்பிக்கையின் தொடக்கமா அப்படின்னு நேயர்கள் கிட்ட பேசலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: மனோகரன்
2: சார், சொல்லுங்க சார்.
3: அதாவது கண்ணீர் வந்து ஆண்களுக்கு வந்து அது வந்து பலவீனம். அவங்க யாருமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மன உறுதியோட இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்மளுக்கு அழுக வர்ற மாதிரி இருந்தா கூட அதை அடக்கிக்கிட்டு நம்ம வந்து தன்னம்பிக்கையோட அது வந்து தன்னம்பிக்கையின் தொடக்கமா தான் இருக்கு. ஆனா பெண்கள் வந்து அந்த அழுதாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அது வந்து பலம். ஏன்னா கண்ணீரால நிறைய சாதிப்பாங்க. ஆனா ஆண்கள் வந்து அப்படி கிடையாது. ஆண்கள் வந்து கண்ணீரை அடக்கிக்கிட்டு அந்த தன்னம்பிக்கை தொடக்கமா அதை வந்து நம்ம எப்படியாவது நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து பல காரியங்களை செய்வாங்க. நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவாங்க. தாங்கிக்கிற மனப்பக்குவம் உண்டு. பெண்களும் சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி. கண்ணீரை நம்ம அடக்கி நம்ம வந்து நம்ம தன்னம்பிக்கையோட தொடக்கமா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பா இருக்குங்கிறது என்னோட கருத்து. மேடம்,
2: சோ வந்து ஆண் பெண் இதை வச்சு பிரிச்சு சொல்லிட்டாங்க. நீங்கள் அடுத்த நேயர் நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் இன்மேலன் சார். காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
4: ஆமா, கண்ணீர் வந்து பாத்தீங்களா, அந்த பெண்களுக்கு பலமும் பலவீனமும் அந்த கண்ணீர்
2: தான்.
4: எங்க வீட்டுக்காரங்க லேசா கண்ணை கசிக்கிட்டாங்கன்னா கூட நான் கடைக்கு துணி கழிச்சு போயிருக்கேன். அப்படியே முகம் பாருங்க, அப்படி மலிப்பு மாதிரி மலங்குறோம். ஆனா அந்த மாதிரி அந்த குமார ஐயா சொன்ன மாதிரி ஆண்கள் அழுவாங்க.
2: நான்
4: பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு மாதிரி அப்பா இறந்துனாரு. வெளியே தெரியாம
2: அழுதேன்,
4: பிள்ளைய நெஞ்சு பிள்ளைய அழுது. ஏன்னா அந்த பலவீனம் ஆயிப்போ சொல்லி அழுகுதேன். அந்த இடம் பொருள் ஏவனுக்கு அந்த கண்ணீர் மாறுபடுக்கும். நான் நிறைய தடவை அழுகிறது பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம்ல போய் குழாயை தந்து விட்டு அழுதுட்டு வந்துருவேன்.
2: ஏன்னா
4: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவாங்கம்மா. அதே மாதிரி வாய் விட்டு அழுதுட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வரதுங்க. அதனால
2: நலமா இருக்கேமா, நீங்க எப்படி இருக்கீங்க?

0: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: எனக்கு என்ன பொறுத்த மட்டும் தன்னம்பிக்கையின் அடையாளம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட எனக்கு 13 வயசுல பார்வை இல்லாம ஆயிடுச்சு, குறைய ஆரம்பிச்சிருச்சு. 9th வரையும் படிச்சேன், 10th பாஸ் ஆனேன், எஸ்எல்சி எழுத முடியல என்னால. அப்ப சொல்லும் போது எனக்கு அழ ஆரம்பிச்சேன். அப்ப அழ ஆரம்பிச்சது அந்த அழுதோட சரி. அதுக்கப்புறம் துணிஞ்சு நல்லபடியா நடைபெற ஆரம்பிச்சேன். என்னுடைய குறையே எனக்கு தெரியாத அளவுக்கு அக்கம் பக்கத்துலயும் சொந்த பந்தங்களும் எனக்கு உதவினாங்க. இப்ப வரைய நல்ல இடத்துல திருமணமும் ஆச்சு. என் கணவர் வீட்டுக்காரங்க தான் எங்களை இன்னும் வயசு 70 மேல ஆச்சு. இந்த தன்னம்பிக்கையோட அவங்க என்னை வச்சு காப்பாத்துறாங்க. நல்லபடியா நான் நடந்துட்டு இருக்கேன். என் தன்னம்பிக்கையை எனக்கு கொடுத்ததே அதுதான்.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி, அருமையா சொன்னீங்க.
0: நன்றி.
1: ஸோ ஒரு கண்ணீர் என்னுடைய வந்து வாழ்க்கையிலேயே என்னை தன்னம்பிக்கை தந்திருக்க அந்த ஒரு நாள் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமா தன்னம்பிக்கையின் தொடக்கமானு கேட்டிருந்தோம். ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் கூட சொல்லுவாங்க நேர்கள் வந்து அதிகபட்சமா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒவ்வொருத்தரும் யோசிக்கிற விதம், ஒவ்வொருத்தரும் பார்க்குற விதம் வித்தியாசமா இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியுது. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்டு உங்கள் கண்கள்லாம் ஆனந்த கனி வரும் நம்புகிறேன். ஸோ ஏன் அந்த பாடல் வந்து அடிக்கடி ரீல்ஸில் கேட்டிருப்போம், ஆனால் என்ன கேட்டாலும் இந்த பாடலுடைய இசையை கேட்டாலே வந்து ஜாலியாகிடும். அப்படிப்பட்ட பாடல் தான் அமரன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் பாடின பாடல். ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில், கார்த்திக் நேதாவுடைய பாடல் வரிகளில். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6
5: எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக பலவீனத்துடைய அடையாளமாக தான் தோணும். ஏன்னா இதை கூட அவங்க தாங்கிக்க மாட்டாங்களான்னு தோணும். ஆனால் சில முக்கியமான தருணங்கள்லாம் அழுது முடிச்சுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் அந்த கண்ணீர் வந்து வேற மாதிரியான ஒரு மேஜிக்னே சொல்லலாம் இல்லையா. பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில். கண்ணீர் அப்படிங்கிறது பலவீனத்தின் அடையாளமா அல்லது தன்னம்பிக்கையின் தொடக்கமானு. நேரம் 9:22 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யார்? இங்க இருந்து வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவ சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன் மேடம்.
5: சொல்லுங்க சார்.
6: கண்ணீர் வந்து பலவீனமா பலமானு கேக்குறீங்களா?
5: தன்னம்பிக்கையின் தொடக்கமா பலவீனத்தின் அடையாளமா அப்படின்னு
6: கேட்டிருக்கேன். அது வந்து பலவீனத்தின் வந்து அடையாளம் தான் மேடம். எப்படின்னா சில பேர் ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க, சில பேர் சோகமான சூழ்நிலையில வந்து அவங்க வந்து அந்த கண்ணீர் வரும். குடும்பத்தில் பல விதமான இதெல்லாம் இருக்கு. இது பலவீனத்தில் அடையாளம் தான். இது தன்னம்பிக்கை இது இல்லை இல்லை மேடம்.
5: நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம்.
7: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கம்மா. ஜெமிமா ஜெபஸ்டியன் அவர்களுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துகள்.
5: நன்றி சார். சொல்லிருங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது.
7: கண்ணீர் வந்து விவிலியத்துல ஒரு வரி, நான் படித்த ஸ்கூல்ல இருக்கு பாத்துக்கோங்க, அந்த வரி எழுதிருப்பாங்க. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடய அறுப்பார்கள். அதாவது நம்ம வந்து ஒரு கஷ்டப்படும் போது நமக்கு நம்மள அறியாமலே அந்த வெயில்ல வந்து நம்மளுடைய விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு விதைப்பாங்க, ஆனா அதனுடைய பலன் வந்து பின்னால வந்து
5: சந்தோஷத்தை கொடுக்கும்.
7: அந்த நெல் மணிகள் எல்லாம் வீட்டுக்கு அந்த மூடமுடையா வரும் பாத்தீங்களா? அப்ப அது ரொம்ப நல்லா சிறப்பா தான். நம்முடைய ஹார்ட் ஒர்க் நல்லா கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும் போது கஷ்டம்தான் இல்லங்கள. ஆனா அதனால கண்ணீர் வந்து அது அதுல அந்த இடத்துல அப்படி இருக்காங்க. கண்ணீர் வந்து கண்ணீரை கடந்து இறைவனால கடந்து போக
5: முடியாதான்.
7: ஒருத்தர் வந்து கண்ணீரோட ஒரு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கேட்கும் போது இறைவனுக்கு அவர் அவங்க முன்னால நகர்ந்து போறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி நிறைய இருக்கு. கண்ணீர் வந்து கொஞ்சம் மனசு லேசாக்கும் கண்ணீர் விட்ட பிறகு. அது நம்ம புரோக்கன் ஹார்ட்டும்பாங்க. அது கண்ணீர் சரி நம்ம மனசு லேசா இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. ஒருத்தர் சொல்லி அழுவாங்க. அதாவது ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட, அதாவது இருந்தா கண்ணீர் விட்டாங்கன்னா அப்புறம் அது வந்து அவங்களுக்கு மனசு லேசாகும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறதும் நல்லா இல்லைன்னு என்னுடைய கருத்து.
5: நன்றி சார். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
8: இரவு வணக்கம் சகோதரி. திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து ரங்கசாமி பேசுகிறேன்.
5: ரங்கசாமி சார் சொல்லுங்க.
8: கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமா, தன்னம்பிக்கையின் முதற்படியா? அதாவது வந்து தன்னம்பிக்கையின்
5: தொடக்கம்
8: தான். ஆமாங்க, தன்னம்பிக்கை தொடக்கம் தானே. பாத்தீங்கன்னா கண்ணீர் அவ்வளவு யாருக்கும் வராதுங்க. நீங்க அழுது சொல்லுங்க பாக்கலாம். ஒரு திரைப்படத்தின் அவர் வந்து திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு, என்ன பேருந்து ஞாபகம் இல்லைங்க. அவன் சீன் வந்து அழுகிற சீன் வருதுங்களாமா. அப்ப அழுத சொல்றாரு, அழுத சொல்றாங்க டைரக்டர். அழுத சொன்ன அழுத பாக்க முடியலங்கிறாரு. அதனால அந்த சினிமாவே வேண்டான்னு விட்டு போட்டு வந்தாராமா பேட்டியில பாத்துங்க. அந்த மாதிரி கண்ணீர் வந்து அது வர்றது போறது அது இது விக்கல தும்பல.

0: இவர் சொன்ன மாதிரி தானே இயல்பா வர்றதுங்க. அதனால வந்து எமோஷன், அதாவது வந்து கண்ணீர் வந்து அந்த என்ன சொன்னா அந்த பலவீனங்களும் கிடையாது. இப்ப நானே
1: இருக்கிறேன்னா
0: அந்த ஆள் வந்து என்ன அழுக வச்சு வேண்டாம் அழுகு வச்சிடாது இவனுக்கு பாக அப்படிம்பாங்க. இது பலவீனத்துக்கு இடமே இல்லைங்க.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி.
0: பலவீனம் இருக்குங்க, ஆனா பலவீனத்துக்கு இடமே இல்லை.
1: சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க, நன்றி நன்றி நன்றி. 9:26 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் கேட்கவிருக்கிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து விவேக்குடைய பாடல் வரிகளில் அனிருத் ராஜனுடைய இசையில விஜயருடைய குரலில் பாடலை தொடர்ந்து 9:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் தான் கேட்கிறோம். என்னடா இது போயிட்டுருக்கேன்னு நினச்சி நீங்கள் அப்படி டைவ் ஆகி போயிடாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக அது முடிஞ்சதுமே 9:35 அப்டேட்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் அனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட்டை கேள்வி இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, இணைஞ்சிருங்க.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்ற 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம்.

0: சோகமா இருக்கும்போது கண்ணீர் வரும், சிரிக்கும் போது கண்ணீர் தான் வரும். அதனால பலவீனம்னு சொல்ல முடியாது. ஆனா தன்னம்பிக்கையா இருக்கும் போது நம்ம கண்ணீர் வராது.
1: தன்னம்பிக்கையில கண்ணீர் வராது
0: அப்படிங்கறது என்னுடைய.
1: சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
2: தண்ணீர் பலவீனமான்னு கேட்டிருக்கீங்க. தன்னம்பிக்கையில் தொடக்கமா அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. தன்னம்பிக்கையான்னு தீர்மானமா சொல்லல. தன்னம்பிக்கையில் தொடக்கமான பல இடத்துல தொடக்கத்துக்கு உண்டான வழிவகையை கொடுக்கும். இப்ப சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, பார்வை குறைஞ்சது, அதுக்கப்புறம் இந்த தன்னம்பிக்கைங்கிற அவங்க தொடக்கத்துல இருந்து எடுத்து அதை கையாளுறாங்க. ஆனா ரெண்டு வகையில அந்த ஆய் பொறிகள்ல கண்களும் ஒண்ணு, மனித கண்களுடைய நிலை என்னைக்குமே சென்று பற்றக்கூடிய கருவி அது. ஆனா தலைமையிடம் வந்து மனம்தான். அப்ப கண்கள் நீர் வந்து இன்னொரு நேயர் சொன்ன மாதிரி அது இயல்புதான் மனிதர்களுக்கு. அதே சமயம் அது வந்து புறத்தால வர சில உபாதிகளாலும் கண்களில் துன்பத்தில் நீர் வழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் இப்ப தலைமையிடம் மனம் சொல்றோம்ல, அங்கதான் அந்த தன்னம்பிக்கையும் அந்த பலவீனமும் உருவாகுற இடம். அப்ப பலவீனமாவும் அந்த நிலை இருக்கும், தன்னம்பிக்கைய சூழ்நிலையாவும் மாறும். அதுதான் வள்ளுவன் சொல்றாரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வர புன் தன் நீர் பூசல் தருங்கிற. அப்ப கண்ணோட நீர் இருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கறாரு. அந்த வந்து நம்ம அந்த இடத்துல வந்து பலவீனத்தை தான் எடுத்துக்கணும். ஒருத்தர் மேல அன்பு வச்சு அவங்க மேல பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது துன்பம் நினைச்சிட்டாலே நம்ம கண்ணுல நீர் வரக்கூடிய இது இயல்புங்கிறாரு. ஆனா அதை வராம தடுக்கிறதுக்கு உண்டான நிலை தான் தன்னம்பிக்கைன்னு தொடக்கம். ஆனா இந்த ரெண்டு நிலைக்குமே வந்து இந்த இந்த தலைப்புக்கு ஒரு பொருள் இருக்கு. அதனால தன்னம்பிக்கையாவும் மனசுக்கு கட்டுப்பட்டு இந்த செயலை செய்யணும்னு சொல்லி ஒரு தொடக்கமாகவும் கண்ணில் நீர் வழியாம பாதுகாத்துக்கிறதுக்கு வழி இருக்கு. அன்பின் மேன்மையால வழிய விடுறதுக்கு வழி இருக்கிற சொல்லி செய்ய சொல்லிவிட விடுகிற வாய்ப்பு.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம். செல்வம் பசங்க நல்லா இருக்கீங்களா?
1: செல்வம் சார் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: என்னன்னா நீங்க சொல்றது தண்ணீர் வந்து பலகீனமா இல்லன்னா எப்படி தன்னம்பிக்கை தொடர்ச்சியா கேக்கீங்க. 99% அது வந்து பலகீனம் கிடையாது, தன்னம்பிக்கை தான். அது சிலவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல அப்படியே கண்ணை தொடச்சு எந்திப்பாங்க பாருங்க, அதுக்கப்புறம் வீரமே வேற மாதிரி இருக்கும்.
1: வேற வேஷம் என்ன பாக்க போறீங்கன்ற மாதிரி
3: வேற லெவல்ல இருக்கும். வந்து ஒரு பிரச்சனை உட்காந்துருப்பாங்க, கண்ணி வச்சுட்டு இருப்பாங்க, ஒரு எந்திமா என்ன போட்டுக்கிட்டு கண்ணி விட்டு அழுதுட்டு கிடக்க பாப்போம், நீ இதுக்கு மேல முடியாதால எதுவுமே கிடையாது. அவங்க அந்த அந்த சேலையிட யாரா இருந்தாலும் தொடச்சு அப்படி எந்திக்கும் போது ஒரு புதிய வீரம் அந்த மாதிரி இருக்கும் உடம்புக்குள்ள. உண்மைதானாங்க?
1: நிச்சயமா.
3: அடிக்கும்போது குழந்தைகள்ட்டையும் நம்ம எடுத்துக்கிடுவோம், ஒரு பொருள் வாங்கி கொடுக்காங்க, அடம் பிடிச்சி அழும் போது வாங்கி கொடுக்க முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் பண்ணும்போது கொஞ்ச நேரம் அழுவாங்க, அதுக்கப்புறம் பரவாயில்ல வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப இனிமே அழுதுட்டு காரியம் கிடையாது
1: அப்படிங்கிறோம்ல,
3: அது வேற மாதிரி மனநிலையை மாறிடும்.
1: நிச்சயமா சார்.
3: அப்படிங்கும் போது 99% அது பலம் தான், பலகீனமே. கண்ணீர் விடாத யாருங்க இருக்கா? எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வந்திருக்கும். எல்லாருமே கண்ணீர் விழுந்தாங்களா பலகீனம் ஆயிருந்தாங்களா? யாருமே ஆகுறது கிடையாது. அந்த ஒரு கட்டம், அந்த கட்டத்துல அந்த அந்த அழுதாத்தாங்க சில காரியங்கள் முடிவு வரும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணி முற்றுப்புலி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி தொடருவாங்க. அதனால அந்த லைஃபே சூப்பர், வேற மாதிரி இருக்கும்.
1: நன்றி சார், நன்றி. செல்லும் சார் வந்தாலே வேற ஆங்கிள் கொண்டு போயிருவீங்க. ரொம்ப நேரம் வேற இந்த விஷயத்த சொல்லிருக்கீங்க இல்லையா, அதாவது கண்ணீர் விட்ட பிறகு ஒருத்தருக்கு வரக்கூடிய அந்த பலம் இருக்கு, அது யார் தடுத்தாலும் வந்து வேற மாதிரியான ஒரு யானை பலம் கூட சொல்லலாம். அப்படி யோசிக்கும் போது கண்ணீர் வந்து தன்னம்பிக்கையின் தொடக்கமா கூட இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுது. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு மாதிரி பாடலும் வந்துட்டே இருக்கு. 3 திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்கவிருக்கிறோம். அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில ஸ்வேதா மோகன் விஜய் யேசுதாஸ் இணைந்து பாடிருக்காங்க தனுஷுடைய பாடல் வரிகள்ல. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6 ஓட

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
7: ஒன்பது மணி 46 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. சில சமயங்களில் எல்லா விஷயத்தையும் வந்து இது கடந்து போயிடலாம் அப்படின்னு எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து தம் கட்டி அப்படியே கொண்டு போவோம். ஆனால் அது எல்லாமே நம்ம வந்து அது வந்து உறுதியாக இருக்கணும் உறுதியாக நினைக்கிறதுனாலேயே ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா அது வெடிச்சு கண்ணீராக வெளியில் வரும் இல்லையா? அந்த சமயத்தில் என்னடா இவ்வளோ நாள் கரெக்டாக இருந்தோம் உறுதியாக இருந்தோம் ஆனால் இப்போ உடஞ்சி போயிட்டோமே அப்படின்னு பலவீனத்தின் அடையாளமாக அந்த கண்ணீர் ஆகுதா? அப்படி இல்லைனா இன்னைக்கு அழுது முடிச்சிடும் நாளைக்கு இதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தன்னம்பிக்கையின் தொடக்கமாக பார்க்குறீங்களா? பேசிகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி

0: 0462 2 2 5 6 1 1 3 2 அப்படி இல்லை 0462 2 2 5 6 1 1 3 3 அப்படின்னு எங்களுக்கு நிகழ்ச்சியில பேசுற அடுத்த நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம். சசிகலாமா,
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது கண்ணீர்ங்கிறது வந்து நம்ம ரொம்ப அதிகமா மகிழ்ச்சியா இருக்கும் போல வந்து சிரிக்கும் போல கண்ணீர் தானா வரும்ப்பா. அதிக கவலை இருந்தா தாங்க முடியாது, விக்கி விக்கி அழும் போல மழை போல கண்ணீர் வரும்ப்பா. இது ரெண்டுமே மகிழ்ச்சியும் கவலையும் வந்து நம்ம உணர்ச்சியில உணர்வு தான்ப்பா. அந்த உணர்வினால வந்து மனசுல தேங்கி இருக்க அழுத்த வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு இயற்கை வழிகால் தான் அப்ப கண்ணீர். பொதுவா கண்ணீரை சொல்லுவாங்கப்பா, கண்ணீரை வடிப்பவர்கள் பலவீனமானவர்னு சொல்லுவாங்கப்பா. அது வந்து ஒரு தவறான புரிதல்ப்பா. கண்ணீரை வந்து அடக்கினால் வந்து மன அழுத்தம் ஏற்படும்லப்பா. அப்ப மன வலிமை, உணர்வு பூர்வமான நேர்மை, இதெல்லாம் தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாக தப்ப நம்ம கண்ணீரை நம்ம கருதணும். மனசு வந்து அழுகும் போல வந்து மனசு வந்து சுத்தமாயிருப்பா, மன வலிமை கிடைக்கும்பா. தன்னம்பிக்கையோடு மீண்டு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு ஆயுதம்ப்பா. நம்மளே ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சு அழுவோம், அழுது முடிச்ச பிறகு இதுக்கு போயே அழுதோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தவற செஞ்சா கூட அதை ஒத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான்ப்பா வந்து வந்து கண்ணீர்ப்பா. இது வந்து பலவீனமான இல்லப்பா. பொதுவா வந்து மென்மைமான படைத்தவர்கள் தான் படைத்தவர்கள் தான்ப்பா அழுவாங்க. நம்ம பெண்களை சொல்லலாம்ப்பா, ஆண்கள் வந்து லேசில் அழுக மாட்டாங்கப்பா. அவங்க சொல்லுவாங்க கல்லஞ்சக்காரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லா கவலைகளையும் மறக்கிறத குடும்பத்துக்கே வர்றாங்க, வீட்டுக்கே வர்றாங்க. வீட்டுல இருக்க பெண்கள் வந்து அவங்கள வந்து மகிழ்ச்சிப்படுத்தினா அவங்களுக்கு அழுகே வருவாங்கப்பா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிமா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க சார். யாருங்க இந்த
2: ரோட்ல போகும்போதெல்லாம் தூசி கண்ணில உண்மையிலே கணிதம். அதே நேரத்துல தமிழ்நாடு பெரிய பழைய படம் வந்து பாசம் வேற படம். இந்த படம் பார்த்தா எனக்கு வந்து வர கண்ணீர் வராது, ஆளுகளை இருக்காது. அவ்வளவு திரைப்படத்துல கண்ணீர் வர மாதிரி ஒரே திரைப்படம் பாசம் தந்தாங்க. அதுல இருந்து உண்மையிலே பலவீனம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துறை பிடிக்கிறேன்.
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம். முகவுல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: ஜோதி அம்மா சொல்லுங்க
3: மேடம். இந்த பலவீனமான இருக்கவங்களும் இந்த கோழையா இருக்கவங்களே மேடம் எதிர்கட்டாலும் அடிக்கடி அழுதே அவங்க கண்ணீரால சாய்ச்சிருவாங்க, அழுகையால வெளியிடுவாங்க, காட்டுவாங்க. அதே தைரியமும் இந்த வீரமும் தன்னம்பிக்கையோட இருக்கவங்க மனசுக்குள்ளதான் அழுதுட்டு வெளி காட்டும் போது அவங்க தன்னம்பிக்கையோட தான் அந்த கண்ணீர் அவங்களுக்கு வெளிவரும். ஆமாங்க மேடம்.
0: ரொம்ப நன்றிமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ பலவீனமா இருக்கிறவங்க வந்து கண்ணீர் மூலமா வெளிப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் கிட்ட கேட்டிருந்தோம், இன்னைக்கு கண்ணீர் அப்படிங்கிறது பலவீனத்தின் அடையாளமா இல்ல தன்னம்பிக்கையின் தொடக்கமா? தொடர்ந்து பேசலாம். அதுக்கு பாடலும் வந்துட்டே இருக்கு. முடிஞ்சா இவனப்படி திரைப்படத்திலிருந்து மதன் கார்க்கியுடைய பாடல் வரிகள்ல ஸ்ரேயா கோஷல், சக்தி அமரன் இணைந்து பாடியிருக்காங்க டி இமானுடைய இசையில. பாடலை கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: 9:54 இருக்குது. கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில் பேசிட்டு இருந்தோம் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளமா தன்னம்பிக்கையின் தொடக்கமா அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து?
1: சத்தியமங்கலம், கேஎன் பாளையம், பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து சார், சொல்லுங்க.
1: கண்ணீர் வந்து பலவீனத்தின் அடையாளமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, அல்லது தன்னம்பிக்கையினுடைய தொடக்கமா அப்படின்னு கூட கேக்குறீங்க. என்ன பொறுத்தளவுக்கு அது கண்ணீர் வந்து பலவீனத்தின் அடையாளம் மட்டுமல்ல, இயலாமையினுடைய வெளிப்பாடுன்னு கூட சொல்லுவேன். தன்னம்பிக்கை உள்ளவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். அந்த எது எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கண்ணீர் வரும். அது என்ன பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க இயலாமையினுடைய வெளிப்பாடுனாலதான் வரக்கூடிய விஷயம்.
0: சூப்பர் சார், அருமை. நன்றி நன்றி நன்றி
1: நன்றிங்க.
0: நிகழ்ச்சியுடைய நிறைவான நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம் காமராஜ் சார், சொல்லுங்க.
2: கண்ணீர் விடுவது வந்து தைரியமான ஒரு இது அவன் மனசுக்கு வச்ச தைரியத்தை தான் கொடுக்கும். இன்பமோ துன்பமோ மாறி மாறி வரதான் செய்யும். அந்த நேரத்துல நம்ம உணர்ச்சிகளை வந்து கொஞ்சம் வெளிப்படுத்தினாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அது நம்ம அடைக்க கட்டத்துக்கு போக முடியாது. இதே ஞாபகம் தான் வந்துகிட்டே இருந்தேன். ஞாபகத்தை மறக்கக்கூடியது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவதுக்காக இறைவனை கொடுத்து சில பேர் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கட்டுப்படுத்திகளை வந்து உடல் ஆரோக்கியம் கட்டுப்போவோம்,

0: அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய எண்ணமும் இல்லாத அளவுக்கு ஆயிரும். இதே நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சது ஆயிரும். அதனால இது ஒரு தைரியமானதுதான் என்னுடைய சார்.
1: நன்றி சார், நன்றி. நிறைவான நேராக வந்து அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பேசினதுக்கு நன்றி. நிறைவான பகுதிக்கு நம்மளும் வந்துட்டோம். நிறைய நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப வித்தியாசமான விதங்களில் வித்தியாசமான விஷயங்களை சொன்னாங்க. இன்னைக்கு பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லியே ஆகணும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணீர் விடுறதுல தப்பு கிடையாதுங்க. ஆனால் அழுத பிறகு நம்ம துடைக்கக்கூடிய நம்முடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் முன்பு இருந்ததை விட 1000 மடங்கு வந்து இன்னும் அதிகமான விஷயங்களை தைரியமாக செய்யணும் அப்படிங்கிற அந்த உறுதியை கொடுக்கணும். ஸோ உங்கள் கண்கள்லேருந்து சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருமே பலவீனத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடாது. அது உங்களுக்குள்ளே இருக்கிற வலியை தொடச்சு உங்களை மேன்மேலும் வலிமையாக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கணும். இதை மனசில் வச்சிருந்தாலே கண்டிப்பாக எதுக்கு எடுத்தாலும் அழுறதை விட்டுட்டு அழுது முடிச்சு அடுத்த நிமிஷம் நான் வந்து இதுக்காகவா அப்படின்ன மாதிரி இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற விதத்தில் நான் வந்து நடந்துக்குவேன் அப்படின்ன மாதிரி ஒரு நண்பராக ஒரு அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் பெயர் எடுக்கணும். இதை மனசை வச்சு இன்றைய நாளை தொடங்குன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வரைக்கும் உங்ககூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. 6 திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சிகிச்சை இருக்கும். அதை தொடர்ந்து 12க்கு மனம் விரும்ப நிகழ்ச்சியும் காத்துட்டு இருக்குது. தொடர்ந்து பண்பலையில் ஸ்டேட் உண்டா பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மியூர் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த

பருவநிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எம்மலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்க்தா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: கெட் செட் கோ.

0: ஆன்மீன் அலைவரிசை இரவின் ஊடகம் பண்பின் பண்பில் கேட்டுட்டுருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில் 10:04 ஆகிட்டு இருக்குது. 11 வரைக்கும் கேட்க போகிறீங்க நமநிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. உங்கள் விருப்பம் எது, உங்கள் மனம் கேட்கும் பாடல் எது, உங்கள் நினைவுகளை தூண்டும் அந்த இனிய இசை எது, அதை தேர்ந்தெடுப்பது நீங்கள் தான். உங்கள் விருப்பம், உங்கள் குரல், உங்கள் பாடல், இவை மூன்றும் சங்கமிக்கும் ஒரு அழகான இசை பயணம் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1133 மற்றும் 256-1132 எண்கள்ல மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்க வந்திருக்கிற முதல் நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு சின்ன மாப்பிள்ளை படத்துல வந்து காட்டுக்குயில் வந்து
0: பாடல் கண்டிப்பா வழங்கிடலாமா? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: உடையாமொழியில இருந்து பேசின சுதா, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சின்ன மாப்பிள்ள திரைப்படத்துல இருந்து SBB மற்றும் ஸ்வர்ணலதா அவர்களுடைய குரல்ல. ஸோ இந்த முதல் பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சமீபத்தில் முன்மொழியப்பட்டுள்ள இந்தியாவின் 3வது சிறுத்தை வாழ்விடம் எங்குள்ளது? சமீபத்தில் முன்மொழியப்பட்டுள்ள இந்தியாவின் 3வது சிறுத்தை வாழ்விடம் எங்குள்ளது? ஆப்ஷன் 1 மத்திய பிரதேசம், ஆப்ஷன் 2 ராஜஸ்தான். இந்த கேள்விக்கான பதில் யோசிச்சு பாடலையும் கிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் RJ வசந்தி பாலமுருகன்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மணி 10 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு இருக்கீங்க மனம் விரும்பதி நிகழ்ச்சி. மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்க வரக்கூடிய அடுத்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: வருஷம் எல்லாம் அசந்தம் பாடல். முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்றை கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? ஜன்மகன்மமாய் வந்த காதலின் அந்த நேசமும் நெஞ்சில் பார்க்கிறதா? அந்த இனிமையான பாடல்
1: கண்டிப்பா கண்டிப்பா வழங்கிடலாம் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் வழங்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன்,

சமீபத்தில் முன்மொழியப்பட்டுள்ள இந்தியாவோட மூன்றாவது சிறுத்தை வாழ்விடம் எங்க உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஒன் மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டூ ராஜஸ்தான். மத்திய பிரதேசம் தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. சமீபத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிற இந்தியாவோட மூன்றாவது சிறுத்தை வாழ்விடம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற வீரங்கனா துர்காவதி புலிகள் காப்பகத்தில் தான் வந்து அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இது முன்னாடி வந்து நௌராதேஹி வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை இந்த திட்டத்துக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதலும் அளித்தாங்க. மத்திய பிரதேசத்தோட சாகர், தாமு மற்றும் நரசிங்பூர் அப்படின்ற மாவட்டங்களில் இந்த வாழ்விடம் வந்து பரவியிருக்குது. இந்தியாவோட ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்ற திட்டத்தின் கீழே முதல் வாழ்விடமா இந்த குணோ தேசிய பூங்காவும், இரண்டாவது வாழ்விடமா காந்தி சாகர் சரணாலயமும் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. குணோ மற்றும் காந்தி சாகர் போல் இல்லாமல் இந்த வீரங்கனா துர்காவதி காப்பகத்தில் வந்து ஏற்கனவே புலிகள், ஊனாய்கள் மற்றும் சிறுத்தைகள் இருக்கிறதுனால ஆப்பிரிக்காவில இருந்து கொண்டு வரப்படுற இந்த சீட்டாக்கள் மற்ற வேட்டையாடுற விலங்குகளோட இணைஞ்சு வாழ்ற முதல் பகுதி அந்த பகுதியாக வந்து இந்த வீரங்கனா துர்காவதி காப்பகம் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 10:12 ஆகிட்டு நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலேருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது? துலிப் அப்படின்னா ஒரு மலர் இனம் வந்து துலிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துலிப் தோட்டம் வந்து எங்கு அமைஞ்சிருக்குது? இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஒன் பந்திபோரா, ஆப்ஷன் டூ ஸ்ரீநகர். இந்த கேள்விக்கான பதிலை யோசிட்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோடு.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஏன்டனும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்பதி நிகழ்ச்சி நேரம் காலையில 10:19 ஆகிட்டு இருக்கு. பாடல்கள் நிறைய இருக்குதுங்க. மெல்லிசை பாடலாக இருக்கலாம், அதிரடி பாடல்கள், தன்னம்பிக்கை தர பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கோம்மா. சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? மின்சார கண்ணா படத்துல இருந்து பேர் சொல்ல ஆசைதான்.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 பந்திபோரா, ஆப்ஷன் 2 ஸ்ரீநகர்.
1: ஸ்ரீநகர்
0: தான் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் வந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தோட தலைநகரான ஸ்ரீநகர்ல தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஜபர்வான் மலைத்தொடரோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த தால் ஏரியோட அழகிய பார்வை காட்சியை தர்ற வகையில் அமைஞ்சிருக்குது இந்த துலிப் தோட்டம். ஆசியாவிலேயே ரொம்ப பெரிய மிகப்பெரிய துலிப் மலர் தோட்டம் இது தான். இது சுமார் 30 ஹெக்டேர் பரப்பளவில் படிக்கட்டு அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி, இயற்கை

காட்சி அமைஞ்சிருக்குது இந்த இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம். நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம், ஹரிஹரன் மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரல்ல. ஸோ இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆப்ஷன் 1 மார்ச் 15, ஆப்ஷன் 2 மார்ச் 5. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் காலையில 10:28 ஆகிட்டு இருக்கு. மனம் பெறுவதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு வச்சுட்டுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடலும் வந்து இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படின்ட்டு எங்களுக்கு அழைக்கலாம்.

இதே போல குக்கு நிகழ்ச்சிக்கு நேர்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443360074. நேரம் காலையில 10:29 ஆகிட்டு இருக்குது. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்ற 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக திறந்திணைந்திருங்கள். நிலை பண்பலை 102.6 உடன்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நிலைப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் காலையில் 10:36 ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போதுமே வந்து வாழ்க்கையில் ரெண்டு வரிகளை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் வந்தால் வந்து நோ ப்ராப்ளம் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வந்தால் டேக் கேர் வேலைக்கு போனால் டோன்ட் கேர் அப்படின்ட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை எல்லாம் சுமையாக தெரியாமல் சவாலை தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா பிரச்சனைகளையுமே மறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க சொல்லுங்க.
1: நான் ரமணாதபுரம் சாத்தன்குடியில இருந்து சொல்றேன்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க? உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 மார்ச் 15, ஆப்ஷன் 2 மார்ச் 5.
1: மார்ச் 15
0: தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி 1962 மார்ச் 15 அன்னைக்கு அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையாற்றினாங்க. அந்த உரையில் பாதுகாப்பிற்கான உரிமை, தகவல் பெறும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை மற்றும்

கருத்து தெரிவிக்கும் உரிமை, இந்த நான்கு அடிப்படை நுகர்வோர் உரிமைகளை அவர் முதன் முதல்ல விளக்கினாங்க. இந்த சிறப்புமிக்க நாளை தான் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்துக்கான உந்துதலாக அமைஞ்சது. அனைத்துலக நுகர்வோர் அமைப்பு மூலமாக முதன் முதல்ல 1983 மார்ச் 15 அன்னைக்கு இந்த தினம் அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு குறித்தும் சந்தை முறைகேடுகளுக்கு எதிராக உள்ள உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் இந்த அமைப்பு செயல்படுது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய கருப்பொருள மையமாக கொண்டு உலக நாடுகள் இந்த தினத்தை கொண்டாடிட்டு வர்றாங்க. 10:38 ஆகிட்டு இருக்குது. பண்பலை 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து கே சித்ரா மற்றும் சுரேந்தர் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். தென்னை மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? தென்னை மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஆப்ஷன் 1 நாக்பூர், ஆப்ஷன் 2 கொச்சி. பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரம் அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறதே ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை மட்டுமே கேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேரம் காலையில் 10:45 ஆகிட்டு மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க? பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பதில் சொல்லிடலாமா? அதாவது தென்னை மேம்பாட்டு வாரியத்தோட தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 நாக்பூர், ஆப்ஷன் 2 கொச்சி. மத்திய அரசோட தென்னை மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் வந்து கேரள மாநிலம் கொச்சியில்தான் வந்து அமைஞ்சிருக்குது. இந்தியாவோட தென்னை உற்பத்தியில உற்பத்தி மற்றும் அதன் பயன்பாட்டை மேம்படுத்துறதுக்காக 1981 இந்த வாரியம் வந்து நிறுவப்பட்டுச்சு. இதோட பிராந்திய அலுவலகங்கள் வந்து சென்னை, பெங்களூரு, குவஹாத்தி மற்றும் பாட்னா இந்த இடங்கள்லையும் வந்து செயல்பட்டுட்டு வருது. ஸோ தென்னை மேம்பாட்டு வாரியத்தோட தலைமையகம் கொச்சியில் அமைஞ்சிருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. தங்கமான ராசா திரைப்படத்திலிருந்து சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கடவுர் தேவாங்க சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? கடவுர் தேவாங்க சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் 1 திண்டுக்கல், ஆப்ஷன் 2 கிருஷ்ணகிரி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சுறங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: நெல்லிப்பண்புலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் காலையில் 10:53 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான நேயர் யார் அப்படின்னு பார்க்க வேண்டிய தருணமும் வந்தாச்சு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவாக பேசக்கூடிய நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், கடவுர் தெய்வாங்க சரணாலயம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 திண்டுக்கல், கிருஷ்ணகிரி. திண்டுக்கல் தான் சரியான பதில் சார். வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. கடவுர் தெய்வாங்க சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு வனப்பகுதியில் தான் வந்து இது அமைஞ்சிருக்குது. இந்தியாவோட முதல் தெய்வாங்கு காப்பகம் இது தான். இந்த சரணாலயம் வேடச்சந்தூர், திண்டுக்கல், கிழக்கு மற்றும் நத்தம் வட்டப்பகுதிகளில் இருக்கிற காடுகளை உள்ளடக்கி சுமார் 11,806 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இந்த கடவுர் தெய்வாங்கு சரணாலயம். நிலைப்பண்புலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சசிரேகா வந்து பாடியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுற எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் உங்க கூட இவ்வளோ நேரம் இணைஞ்சிருந்தேன் நான் உங்கள் அன்பிற்கினிய வசந்தி பாலமுருகன். நேர்களை வரும் பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம் இடம்பெறும். தொடர்ந்து நெஞ்சிருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தொடங்கப்பட்ட காலை உணவு திட்ட உருவாக்கத்தின் மூலம் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் 1530,000 மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 11:03 ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா மனிதனோட நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு இலக்கு நோக்கி தான் ஓடிட்டுருப்போம் இல்லையா? அந்த இலக்குக்கு ரெண்டு படிதாங்க, ஒன்று வெற்றி இன்னொன்று தோல்வி. இந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளை நாமளே எந்த அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கு எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கான ஒரு படியாக இருக்குது. அதே தோல்வின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நாமளே திருத்தி கொண்டு அதை மறுபடியும் முயற்சி செய்து கொள்வது ஒரு படியாக இருக்குது. ஸோ எந்த படியாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு நல்லதாக தான் முடியும்னு சொல்லி நிகழ்ச்சியை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அனைத்து நாடு நிகழ்ச்சி அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றியோ இல்லை முக்கியமான நபர்கள் பற்றியோ நிகழ்வுகள் பற்றியோ தெரிஞ்சுட்டு இருப்போம். அப்படி இன்னைக்கு நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கோவாக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க, ஆனால் அங்கே இருக்கிற கூட்டமும் சத்தமும் வேணாம், எனக்கு அமைதியாக இருக்கணும், கோவா மாதிரி ஒரு இடவா அது வந்து இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சி நாம் தெரிஞ்சுக்க போகிற இந்த இடத்தை சுற்றி பார்க்க கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். அதுதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குகர்ணம் அப்படிங்கிறது. கர்நாடக மாநிலத்தில் அரபிக் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன அமைதியான ஊர் தான் இந்த குகர்ணம். ஒரு பக்கம் பழமையான ஆன்மீகம், இன்னொரு பக்கம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணி சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடமா இது இருக்குது. இப்படி வித்தியாசமான காம்போவாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் பி ஜெயசந்திரன் சுனந்தா இணைந்து பாடியிருக்காங்க. இளையராஜாவுடைய சில நிகழ்ச்சியிலும் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர் ஜே ஜெயமா செபாஸ்டியன்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11 மணி 10 நிமிடம் ஆகிட்டு இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. மனிதநாடு நிகழ்ச்சியில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொஹர்னம் அப்படிங்கிற இடம் பார்த்தா தெரிஞ்சிட்ருக்குறோம். கொஹர்னத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பீச் அப்படின்னா மலையிலேருந்து கீழே பார்த்து வரும்போது கரெக்டாக ஓம் அப்படிங்கிற எழுத்து வடிவத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஓம் அப்படின்ற பீச் தான் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. இங்கே அலைகள் வந்து கொஞ்சம் சாந்தமாக வர்றதுனால தண்ணியில் இறங்கி விளையாடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குமா. இதுக்கடுத்து ரொம்பவே பிரபலமான ஒரு இடம் குட்லே பீச். மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனமாகும் இல்லையா, அதை பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த இடம் அப்படின்னா இந்த குட்லே அப்படிங்கிற இந்த பீச் தான். இதை தவிர்த்து நம்ம வந்து இந்த இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி ஒரு இடம் தான் ஹாஃப் மூன் பீச், பாரடைஸ் பீச்னு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு பீச்சுமே ரோட்டில் வண்டியில் போக முடியாது, ஒன்று படகுல போகணும், அப்படி இல்லைன்னா ட்ரக்கிங் மாதிரி நடந்து போய் தான் அந்த இடத்த பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே ரொம்ப அமைதியாக எந்த கூட்டமும் இல்லாமல் இயற்கையோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. வண்டியில் போக முடியாது, ட்ரெக்கிங் போகணும்னு சொல்லிட்டீங்க. ட்ரெக்கிங் போகிறது என்ன பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். கொஹர்னத்துடைய ஹைலைட்டே இங்கே நடக்கிற அந்த பீச் ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இது நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி வெறும் மணலில் நடக்கிறது மாதிரி கிடையாதுங்க. ஒரு பீச்சிலேருந்து காட்டு வழியாக மலையில் ஏறி அடுத்த பீச்சுக்கு இறங்குற அந்த அனுபவம் வந்து வேறு லெவலில் இருக்குமா. கொஹர்னம் மெயின் பீச்சில் ஆரம்பித்து பாரடைஸ் பீச் வரைக்கும் மலையோரமாக நடந்து போய் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சாகச பயணமாகவும் இருக்குது. வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த கொஹர்னத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முடி பாடலும் வந்துட்டே இருக்குது. பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் கே சித்ராவுடைய குரலை இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026.

0: The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

பதினோரு மணி 19 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 மனிதர்நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொகர்னம் அப்படிங்கிற இடம் பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். கொகர்னம் அப்படிங்கிறது வெறுமனையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலமும் கூட. எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ரொம்பவே பிரபலமான மகாபலேஸ்வர் கோவில் இங்கே இருக்குது. ரொம்ப பழமையான சிறப்பு வாய்ந்த ஒரு சிவன் கோவில். ராவணன் கடுமையாக தவம் செஞ்சு சிவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஆத்மலிங்கத்தை விநாயகர் தந்திரமாக சிவன் ரூபத்தில் வந்து இங்கே தான் தரையில் வச்சார் அப்படின்னு ஒரு புராண கதையும் இருக்குதான். இன்னொரு இடம் மகாகணபதி கோவில் தான். அதாவது சிவனை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி ராவணனை ஏமாற்றி ஆத்மலிங்கத்தை இங்க நிலைநிறுத்தினதுக்கு காரணமா இருந்த விநாயகரை முதல்ல தரிசனம் செய்யணும் அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐதீகமாகவும் இருக்கு. சுற்றி பார்க்குறதுக்கான இடமா இருக்கட்டும், இல்லை ஆன்மீக ஸ்தலமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த கொகர்னம் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது. அப்படின்னா இங்கே சாப்பாடு, அங்குள்ள கலாச்சாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. பாடலும் வந்துட்டே இருக்குது. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் மலேசியா வாசுதேவன் கே சித்ரா பாடின பாடல் இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் 11:25 ஆகிட்டு இருக்குது. மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்நாடகாவில் இருக்கிற குகர்ணம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். குகர்ணத்தில் நிறைய சாப்பாடு சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்குது. ஓம் பீச்சில் இருக்கிற நமஸ்தே கஃபே அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து அலைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே நைட் நேரத்தில் நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு அனுபவமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம ஊர் தோசை இட்லியிலேருந்து ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு இஸ்ரேலியன் இத்தாலியன் உணவுகள் அப்படின்ட்டு சீ ஃபுட்டு இது எல்லாமே இங்கே இருக்கிற சின்ன சின்ன குடில் வச்சு இருக்கக்கூடிய கஃபேல கிடைக்குமா. கடலைகளை வெடிக்க பார்த்துட்டு மட்டும் பத்தாதுன்னு நினச்சா விளையாடவும் கூட இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓம் பீச்சில் கயாங்கிங் அப்படிங்கிற அந்த ரைடு, அது மட்டும் இல்லை ஃபனானா ரைடு, ஜெட் சிகி மாதிரியான நிறைய நீர் விளையாட்டுகள் இங்கே இருக்குது. குகர்ணம் மெயின் பீச்சில் கடலைகள் மேலே சறுக்கி விளையாடக்கூடிய சர்ஃபிங் அப்படின்றத கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பள்ளிகளும் இருக்குதான். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துகிட்டே இருக்குது. ஊமை விழிகள் திரைப்படத்திலேருந்து பாடலை தொடர்ந்து 11:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: நேரம் 11:36 ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொஹர்னம்ன்ற இடம் பார்த்தா தெரிஞ்சிட்ருக்குறோம். கொஹர்னத்துடைய கோவில் தெருக்கள் முழுக்கவே ஒரு சின்ன சின்ன கடைகள் வரிசையாக இருக்கும். இங்கே கோவா ஸ்டைலில் இருக்கிற ஹிப்பி துணி, நகைகள், கைவினைப் பொருட்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்கக்கூடிய சின்ன சின்ன இசைக்கருவிகள் எல்லாமே ரொம்பவே குறைவான விலையில் இருக்கும். அதை பேரம் பேசி கூட நம்ம வாங்கலாம். இந்த இடத்துல இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, சில குறிப்பிட்ட மாதங்களில் நைட் நேரத்தில் இங்கே நிர்வாணா அப்படிங்கிற பீச் இருக்கு. அந்த பீச் பக்கத்தில் கடல் அலைகள் நீல நிறத்தில் வந்து அது ஒளிருமா, இது பார்க்கறதுக்கே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பீச் ஓரமாக டென்ட் போட்டு நைட் கேம்பிங், கேம்ப் ஃபயர் மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பாட்டு பாடி நம்ம என்ஜாய் பண்ணுறது நம்ம லைஃப்லாம் மறக்கவே முடியாத ஒரு மெமரியாக இருக்கும். இந்த இடத்துக்கு எப்போ போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இங்கே போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டைமில் வெயில் வந்து கம்மியாக இருக்கும், கிளைமேட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ பெங்களூரில் இருந்தோ இல்லை தமிழ்நாடு கோவை சென்னை மாதிரியான இடங்கள்ல இருந்தோ நம்ம அங்கே போகிறோம்னா நைட்டு பஸ் ஏறினா காலையில் அந்த கொஹர்னத்தில் நம்ம இறங்கிடலாம். ட்ரெயினில் போகிறதா இருந்தால் கொஹர்ன ரோடு அப்படின்ற ஸ்டேஷனில் இறங்கணும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்த பற்றி மனசுக்கு ரொம்ப அமைதியையும் அதே சமயம் மலை ஏறி பீச்சுக்கு போகிற ஒரு த்ரில்லையும் கொடுக்குற ஒரு அட்டகாசமான ஒரு இடம் தான் இந்த கொஹர்னம். ஒரு டைமாவது லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நம்மளுடைய நம்ம தனியாக என்ஜாய் பண்ணினாலும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணலாம். இவ்வளோ நேரமும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொஹர்னம்ன்ற இடம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருந்தோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகள் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டு

சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகள்லாம் மனு மற்றும் கே சித்ரா எனது பாடினது இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டே தொடர்ந்து ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: 11:44 இருக்குது, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய செய்திகளை தகவலா சேகரிச்சுட்டு வசந்தியும் வந்துட்டாங்க. ஸோ வசந்தி, என்ன தகவலை சொல்ல இருக்கிறீங்க?
1: முதல் தகவல் என்ன அப்படின்னா, நம்ம நேயர்களுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து முதல்வர் கோப்பைக்கான போட்டிகள் வந்து நடந்துட்டு இருக்குது. செப்டம்பர் 9 வந்து ஆரம்பிச்சு இந்த போட்டிகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அதுக்கான போட்டியை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து காலாண்டு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா. ஸோ அதனால் கைப்பந்து போட்டி 16 வந்து நடைபெறதா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெறதுனால மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு நீச்சல் போட்டி மற்றும் கைப்பந்து போட்டி 6 மாற்றப்பட்டிருக்குது. அதே போல் போட்டியில் பங்கேற்கிற மாணவர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் இந்த 6 அன்னைக்கு உரிய நேரத்தில் கலந்துக்கிட்டு போட்டியில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 28 நடக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டிகள் எல்லாமே 7 மாற்றிருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் 8 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: ஸோ இதோட சேர்த்து இன்னொரு தகவல் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய நலன் கருதி நெல் கொள்முதல் திட்டத்தை வெளிப்படைத்தன்மையோடையும் பொறுப்போடையும் செயல்படுத்துறதுக்கான நிலையான வழிகாட்டுதல் செப்டம்பர் 15 தமிழக அரசு வெளியிட்டிருந்தாங்க. அதோடைய நடப்பு செய்தியாக, விவசாயிகள் அவங்களுடைய நெல்லை விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் கொள்முதல் நிலையங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, இல்லைன்னா பணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி புகார் தெரிவிக்கிறதுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய உதவி மைய எண் கொடுத்துருக்குறாங்க. வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். எண் கூட சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 9500801465 9500801465 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நெல் கொள்முதலில் அந்த நிலைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் புகார் அளிக்கலாம். விவசாயிகள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செய்தியோட அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாம். தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு பாடின பாடல் இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: சொல்ல வேணுமா?
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சி. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்லாம் வந்து தெரிஞ்சிட்ருக்கிறோம். ஸோ அந்த வகையில் ஜமீமா அடுத்து என்ன தகவல் சொல்ல போகிறீங்க நேர்களுக்காக?
5: வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தான் அடுத்த தகவல் நம்ம சொல்ல போகிறோம். அதாவது தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது, வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இடத்துக்கு. ஸோ இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஇ இந்த ஏதாவது ஒன்று அவங்க முடிச்சிருந்துருக்கணும். வயது வரம்பு 18-30 இல்லைனா 18-28 இந்த வயது இருக்கணும். ஸோ தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு மூலம் தான் எடுக்கிறாங்க. ஆன்லைனில் நம்ம விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் இருக்குது. சிறப்பு பிரிவினருக்கு அந்த கட்டணம் கிடையாது. ஸோ இதுக்கான கடைசி தேதி வந்து 15/10/2026. இதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா NEERI.RES.IN அப்படிங்கிற இணையதள முகவரியில் போய் அவங்க தெரிஞ்சுக்கலாம்.
4: இது கூடவே அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, வனத்துறை தீத்தடுப்பு மையத்தில் ஆப்ரேட்டர் பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வயர்லெஸ் ஆப்ரேட்டர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஜிஐஎஸ் நிபுணர், சிஸ்டம் அனலிஸ்ட் அப்படின்ட்டு நிறைய பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான கல்வி தகுதியாக டிகிரி சொல்லியிருக்கிறாங்க, பிஇ, பிடெக், எம்எஸ்சி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வயது வரம்பு 18-35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான தேர்வு வந்து ஆன்லைன் தேர்வு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆன்லைனில் விண்ணப்பித்து நேர்முக தேர்வு மூலமாக வந்து செலக்ட் பண்ண இருக்கிறாங்க. இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் இந்த மாதம் 29ஆம் தேதி, செப்டம்பர் 29 தான் கடைசி தேதி. இதை பற்றின இன்னும் விவரங்களுக்கு www.tnforestfire.com அப்படின்ற இணையதளத்தில் இதை பற்றின இன்னும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காக நம்ம அப்ளை பண்ணலாம்.
5: ஸோ அதே மாதிரி அடுத்து எந்த பணியிடம் பற்றி நம்ம வேலைவாய்ப்பு சம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா

0: இந்திய ரயில்வேயில் நர்சிங் சூப்பரண்டன்ட், ஃபார்மசிஸ்ட், மலேரியா இன்ஸ்பெக்டர், லேப் அசிஸ்டன்ட் மாதிரியான நிறைய பணியிடங்கள் காலியாக இருக்குது. இதுக்கு வந்து 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே அவங்க இருக்கணும். அந்த வேலைக்கான பிரிவை பொறுத்து கல்வி தகுதி வந்து இருக்குது. ஆன்லைனில் தான் நம்ம விண்ணப்பிக்கணும். ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறவங்கள ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும், அதுக்கான இணையதள முகவரி பார்த்தீங்கன்னா rrbapply.gov.in அப்படிங்கிறது தான். இதுக்கான கடைசி நாள் 14/10/2026 அப்படின்றது மறந்துடாதீங்க.
1: ஸோ அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, குறும்பட போட்டி வந்து நடத்த போகிறாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் இந்த குறும்படம் வந்து அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த போட்டியை வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. குறும்படங்கள் தமிழில் இருக்கணும், 2 நிமிடங்களுக்கு மிகாமலும் இருக்கணும், தனிநபராகவோ அல்லது 5 பேர் அடங்கிய குழுவாகவோ போட்டியில் பங்கேற்கலாம் அப்படின்னும், இவர்கள் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள்கிட்ட இருந்து உறுதி சான்றிதழ் பெற்றும் இருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுடைய பாதுகாப்பில் ஆண்களுடைய பங்கு, குற்ற சம்பவங்கள் தடுப்பில் பார்வையாளர்களின் தலையீடு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில் சமூகத்தில் பங்கு அப்படின்ற இந்த 3 தலைப்பில் குறும்படங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களோட குறும்படங்களை ஒரு இணையதளத்துக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. www.bit.li/sf-short-film-competition அப்படின்ற இணையதளத்தில் வந்து உங்களுடைய வீடியோக்களை வந்து குறும்படத்தை வந்து சமர்ப்பிக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான முதல் பரிசா 50,000 ரூபாயும், இரண்டாவது பரிசா 25,000 ரூபாயும், மூன்றாவது பரிசா 15,000 ரூபாயும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படையிலிருந்து இந்த குறும்பட போட்டியை அறிவிச்சிருக்கிறாங்க.
0: ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன்.
0: ஸோ நிகழ்ச்சி நிறைவா பாடலும் வந்துட்டே இருக்கு. கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடினது தேவாவுடைய இசையில. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கான சேர்ச்சிருக்கும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தொடங்கப்பட்ட காலை உணவு திட்ட உருவாக்கத்தின் மூலம் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் 1530,000 மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் டேபிள் டென்னிஸ் அணி 3-2 என்ற கணக்கில் தாய்லாந்தை வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டிகள் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, நேரம் 12:03. கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:02 நிகழ்ச்சி குறிப்பு, 12:10 12:35 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் சிறு வயதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எது? 12:30 1:30 6:30 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கல நிலவரம் இடம்பெறும். 1 மணிக்கு நலம்தானாவில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.

0: 1:05 நலம் தானாவில் தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் பற்றிய தகவல்கள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT. மாலை 4 மணிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவில் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். மலை 6:02 பக்தி மாலை. 6:35 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவலுடன் திரை இசை இடம்பெறும். 7:35 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஏலாதி கூறும் அறநெறிகள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்களை நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின்

0: 12:11 கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: என்ன ஒரே சிரிப்பா இருக்கு ஜெமிமா.
1: சோ நீங்க டைட்டில் கேட்டது ரொம்ப குஷியா இருக்கு. என்னெல்லாம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இப்பயும் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதனால தோழிகளை ரெடியா இருப்பாங்க.
0: அப்படின்னாலே வந்து அந்த சின்ன வயசு ஞாபகம் தான். இப்பவும் நம்ம விளையாண்டுட்டு தான்
1: இருப்போம். சில நேரத்துல ஏமாத்துல வேற விளையாடி இருப்போமா, அதெல்லாம் வேற அப்பப்போ ஞாபகம் வந்துட்டு போதுல.
0: அந்த விளையாட்டு அப்படின்னாலே அதுக்குள்ள பருவம் வந்து குழந்தை பருவம் அப்படிதான். அதுல வந்து நிறைய அந்த என்னது கோழி பாண்டி நொண்டி அப்புறம் கபடி பம்பரம் கண்ணாமூச்சி சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம நேர்களுக்குமே வந்து நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம இன்றைக்கி கேட்கலாம் நிகழ்ச்சியில். நேர்களே, சிறு வயசில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச விளையாட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் குழந்தைங்க வந்து தனியாகவே விளையாண்டுக்கிறாங்க ஃபோன்லேயே வச்சு.
1: ஆமாம், வீடியோ கேம்ஸ் அதில் வந்து
0: நண்பர்கள் இல்லாமல் நம்மளால் விளையாட முடியாது.
1: இல்லை, இப்போ ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணி விளையாடுறாங்க. ஆனால் நேரில் விளையாண்ட அந்த ஃபீல் இல்லை இல்லையா?
0: வீட்டில் அம்மா விட மாட்டாங்க, அம்மாட்ட சண்டை போட்டு அடி வாங்கி பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளைங்களோட விளையாடுறது. அது ஒரு
1: காலையில் வந்திருப்போம், அந்த வெயிலில் காஞ்சி திருப்பி கருவாடாக வீட்டுக்கு போகும்போது அம்மா திட்டு திட்டு இருக்குது, உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த வெயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்லாம் திட்டு வாங்கியிருப்போம்.
0: நம்ம நேர்கள்ட்டையும் கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களையும் அழைக்கலாம். 0462256132 மற்றும் 0462256133 என்ற எண்களுக்கு இப்போ நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வயசுல
2: நொண்டி திட்டு விளையாடுறது பிடிக்கும்?
1: அல ஏமாத்தி இருக்கீங்களா? காலை மாத்தி இல்லைன்னா காலை ஊனி
2: ஊனி அப்புறம் ரைட்டா ரைட்டான் மேல பார்த்து அது கரெக்டா கொண்டு கட்டத்துல காலை வச்சுட்டு ரைட்டா அப்படிமா, நீ அவுட்டு கீழே போற அப்படிமாங்க.
0: வேற என்ன விளையாடுறீங்க?
2: கோகோ விளையாடுறது பிடிக்கும்.
0: சரி,
2: அப்புறம் வந்து கஷ்டங்கள் மேல போட்டு
0: கீழே
2: அது வந்து நாங்க பாவனாசம் போனாலே அந்த கல்ல தண்ணிக்குள்ள இருந்து உருண்ட உருண்டையா பறக்கிட்டு வருவோம்.
0: நம்மளுமே வெளிய விட மாட்டோம், அதுவும் இருக்குல்ல. அதையும் சொல்லுங்க, இவன் கூட சேராதன்னு நம்மளும் சொல்றோமா இல்லையா பிள்ளையில?
2: ஆமா, அப்ப அப்படி கிடையாது. ஸ்கூல் விட்டு வந்தாலே அப்படியே
0: வந்து ரோட்லயே தான் கிடக்குறது, எப்பமாதான் வீட்டுக்கு போறது. இப்ப நம்மதான்

0: பிள்ளைல அடிச்சு பத்த வேண்டியதா இருக்கு, வெளியே போ வெளியே போ
1: வீட்டுக்கு
0: வெளியே போட்டு.
1: வெளியே போ அப்படின்ட்டு, கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வா அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம அப்படியே ஒரே வீசுதான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே.
0: சரிம்மா,
1: இது
0: ரொம்ப
1: வந்து கரண்ட்
0: நன்றிம்மா.
1: எல்லாம் கிடையாது, அந்த 7 மணிக்குள்ள விளையாண்டுட்டு தெரு லைட் மட்டும் தான் இருக்கும், வீட்டுக்குள்ள
0: படிக்கிற.
1: கரண்ட்
0: ஓகே,
1: இருக்காது.
0: சூப்பர் சூப்பர். சரிம்மா, நன்றிம்மா
1: அந்த
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி, ரொம்ப
1: ஓகே
0: நன்றி,
1: மேடம்,
0: நன்றி,
1: தேங்க்ஸ்.
0: நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கட்டியார்பட்டிலிருந்து வசந்தா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
3: வசந்தமா, ரெண்டு பேருமே நலமா இருக்கோம்.
0: நீங்க
3: எப்படி
0: எப்படி
3: இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க.
2: நாங்களா தொட்டு விளையாட்டு மேடம்.
0: தொட்டு விளையாட்டு?
2: ஆமா, 10 பேர் ஒழிஞ்சுகிட்டு இருந்தாலும் தெரு தெருவா ஓடுவோம்.
3: விடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சீங்களா?
0: வருவீங்க அதை சொல்லுங்க
2: மேடம்.
0: எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க தெரு தெருவா ஓடிட்டு?
2: ஐயோ, அது எங்க கேட்டாங்க, அம்மா மாதிரி தேடி அலைஞ்சு வீட்டுல இருந்து அடி விழுந்தா தான் இருப்போம்.
0: ஓகே,
2: நல்லா இருக்கா? அது இருட்டுக்குள்ள ஓடி அலைவோமா? ஒவ்வொரு
0: என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் சேட்டையும் குடுத்துருவோம், ஏதாவது காயகையும் வச்சிருப்பாங்க, தட்டி விட்டு ஓடிடுறது, இந்த வேலை பாக்குறது உண்டு. சரிம்மா, ரொம்ப நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது. ஆ,
2: நொண்டி விளையாடுவோம்,
3: நொண்டி விளையாடுவோம்,
0: நொண்டி விளையாடுங்க. ஓகே ஓகே,
2: எல்லாம் விளையாடுவோம்.
0: சரி,
2: அதெல்லாம் நல்ல நினைவுகள்.
3: கண்டிப்பா இப்ப பேசினாலும் அந்த புன்னகை இருக்குல்ல. நன்றிம்மா, நன்றி,
0: நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி.
3: சந்தியா, இந்த கேம் யாருமே சொல்ல மாட்டோம், நம்ம விளையாட டிக் டிக் யார் இது கல்யாணம் இது விளையாடுவோம்ல கலர் சொல்லி.
0: ஆமா,
3: அந்த மாதிரி கேம்லாம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. பாப்பா தோழிகள் யாரும் அந்த கேம் சொல்றாங்களா அப்படின்னு.
0: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
3: கேட்டுடலாம்.
0: நிகழ்ச்சி இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அழகி திரைப்படத்துல இருந்து இளையராஜாவின் இசையில் பவதாரணியின் குரலில் பாடல்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
1: கொஞ்சம்
2: சொல்ல
1: ஓடி
3: திருச்சு ஓடிடு பச்சை எங்க இருக்கு
1: அப்படின்னு வயசு கிடையாதுங்க நினைச்சுக்கணும் முன்னாடி உள்ளது இப்பவும் அந்த அளவுக்கு போக முடியாதனால ஏதாவது
2: சொல்லுங்க
3: பத்மாமா, ரெண்டு பேரும் நலமா இருக்கும்.
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? பேர் அவங்க சொன்னாங்களா?
3: பத்மாமா
1: நீ எழுதிட்டு
3: நம்ம சொன்னாங்கல்ல பத்மாமா.

0: சரிம்மா சொல்லுங்க, உங்களுக்கு சின்ன வயசுல பிடிச்ச
1: நான்
0: விளையாட்டு.
1: வந்து சின்ன நொண்டி விளையாடுறேன்,
0: நொண்டி, ஓகே.
1: அப்புறம் வந்து பாண்டி விளையாடுவோம், சுத்திகள் விளையாடுவோம், அப்புறம் கண்ணாம்பூத்தி, அப்புறம் வந்து நான் பம்பரம் நல்லா விளையாடுவேன்.
0: பம்பரம், சூப்பர். அந்த கை
1: பசங்க விளையாடுவோம், நாம கொம்பு பிள்ளை சேர்ந்து விளையாடுவோம், ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து விளையாடுவோம் எங்க
0: தெருல.
1: அந்த அவங்க பேரு விளாண்டாலும் நானும் வளர்க்க போவேன், ஏன்னா பம்பரம் ரொம்ப பிடிக்கும். பம்பரம் எப்படியா வெளியில எடுத்துருவேன்.
0: ஆனா கயிறு கட்டுறது கஷ்டமா இருக்குமே. பழகுமா?
2: கத்துக்கிட்டீங்க
0: அத?
1: நான் வந்து
0: நன்றி. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா அஜயமா?
2: ஸோ பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து கேட்க போகிறோம்?
0: மைனா திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. டி மானன் இசையில் சோலர் சாய் மற்றும் கல்பனா பேபிஹரிணியின் குரல்களில் யுகபாரதியின் வரிகளில் பாடல்.

0: மனதை மயக்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: பன்னிரெண்டு மணி 36 நிமிடம் ஆயிட்டிருக்குது. ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் கூட பேசிட்டு இருக்கிறோம். நான் உங்கள் தோழி ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
1: நான் உங்களா ஜி சந்தியா ஜெகன்.
0: ஸோ தோழிகள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம், சின்ன வயசில் நீங்கள் அடிக்கடி விளையாடிய விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய விளையாட்டுகள் வந்துடுச்சு. தோழிகள் வந்து அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விளையாடணும் அப்போ இருந்த வயசில் நாங்கள். அடுத்த தோழி வந்துட்டாங்க, பேசிடலாம்.
1: எல்லாம் விளையாடாத விளையாட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்குமா? நீங்க
1: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க, என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
2: வந்து சின்ன விளையாட்டுல இந்த கொக்கோ கோலா விளையாட்டு விளையாடுவோம்.
0: இருக்கும் எங்க எப்ப தள்ளுவாங்க தெரியல, கீழே விழுந்து வீர தழுமெல்லாம் வேற வாங்கியிருக்கோம்.
2: அப்புறம்
1: உட்காந்துருக்கும் முதல்ல ஒரு சேர்ல உட்காந்து சேரையோ ஸ்டூலையோ உடச்சு போட்டு
0: அதுக்கு வேற வீட்டுல அடிவில் உள்ள
1: நல்லா இருக்கும். ஓகே ஓகே.
2: ஒன்னு போட்டு ஒன்னு உலகெல்லாம் உலகம் அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு.
1: பரவாயில்ல, யோசிச்சு வைங்க, அடுத்து இன்னொரு நாள் இப்படி தலைப்பு கொடுக்கும் போது சொல்லிடுறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.

0: மறக்காம அந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சிருங்க,
1: சரியா?
0: அடுத்த தலைமுறைக்காவது கொண்டு போயிடலாம். நன்றிமா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: ஐயோ, கையோடல கழு ஓடல.
1: நன்றிமா,
2: நன்றி
1: நன்றி. வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாங்க பெத்தனையில இருந்து சாந்தி பேசுறேன் மேடம்.
1: சாந்திமா, என்னாச்சு?
3: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க.
3: நாங்க சின்ன பிள்ளையில மரையேறி குரங்கு விளையாடுவோம்.
1: அப்படின்னா
3: ஒரு மரத்தை விட்டு ஒரு மரத்துல யாரு ஃபர்ஸ்ட் தாவுதான்னு சொல்லி தாவுவோம்.
1: என்னங்க இது, ஒரு மாதிரியான விளையாட்டா இருக்கு?
3: ஆமா, பக்கத்துல பக்கத்துல மரம் நிக்கும் மேடம்.
1: சரி,
3: அதுல ஒருத்தர் ஒருத்தர் யாரு ஃபர்ஸ்ட் இந்த மரத்துல இருந்து அந்த கொப்புல இருந்து அந்த கொப்புல யாரு ஃபர்ஸ்ட் தாவுதான்னு சொல்லி தாவுவோம்.
1: என்னங்க, கீழே விழுந்து விழலையா யாரும்? சேஃப்டியா தான் இருப்பீங்களா?
3: ஆமா,
1: விளையாட்டு
0: ஆதவன் படத்துல சொல்லுவாங்க, அந்த இது எனக்கு ஞாபகம் வருது. நீங்க விளையாட்டது எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்கும் போது,
1: சரி அதனால சரி சரி சூப்பர் சூப்பர். சரி,
0: நன்றி
1: நன்றி நன்றி
3: நன்றி
1: நன்றி நன்றி. வித்தியாசமா இருக்கல
0: ஜெயமா, வந்து பச்சை குதிரை தான் கேள்விப்பட்டு
1: வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாத்துறாத.
0: இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்தாலே குறுக்கு வலிக்கதான், இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நாங்க எடுக்கிறது இல்ல.
1: சரி, ஓகே, பால் கேட்டு வந்துடலாமா? நேர்களே, இப்போ பூ திரைப்படத்துல சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் எஸ் குமரன் இசையில் மிருதுளா பார்த்தசாரதி ஸ்ரீமதியின் குரல்களில் பாடல்.

0: நேரில் கேட்டுட்ருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே என்ன டைம் என்னன்னு பார்க்கீங்களா ஜெயமா? சொல்லுங்களேன் உங்கள் வாயால் டைமை.
1: 12:46 ஆகிட்டு இருக்குது, பேசிகிட்டு இருக்கிறோம் தொழில்கள் கிட்ட. சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, அடிக்கடி விளையாட்டு, நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடுனீங்க அப்படின்னு கேட்டுருந்தோம்.
0: விளையாட்டுருக்கீங்களா இப்போ பலபடி?
1: ஆமாம்.
0: ஓகே, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்கம்மா?
2: என்னது
1: சில்லாங்குச்சி விளையாட்டு தெரியுமா உங்களுக்கு?
0: சில்லாங்குச்சினா என்ன சொல்லு, எனக்கும் தெரியல என்னதுமா அந்த விளையாட்டு. என்னது
2: விளையாடுவோம்
0: நன்றி.
1: தெரியல போல இருக்கா பொதுவா வந்துட்டாங்க. நீங்க வணக்கம்
0: பேசுறேன்.
3: நாங்க விளையாண்ட விளையாட்டு ராட்டு, நல்லா ராட்டாடி விளையாடுவோம்.
0: சரி,
3: அப்புறம் நொண்டி விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், அப்புறம் மண்ணு குடிச்சு கிச்சி கிச்சி தாம்பலம்
0: சரி எடுத்து
3: நல்லா இருக்கும்.
0: இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
3: நொண்டி விளையாடுறது ரொம்ப
0: பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே, சரிம்மா. ஒரே சிரிப்பா இருக்கே ராதாமாக்கு, என்ன விளையாட்டை பத்தி பேசணும்? சிரிப்பு வந்துட்டா?
3: சிரிப்பா வந்துட்டா?
0: சரி சிரிச்சுட்டே இருங்க.

0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி
1: நன்றி
0: நன்றி.
2: இந்த மணல் எல்லாம் கூச்சி போட்டுட்டு அந்த இதுல மணல போய் தான் விளையாடுங்க, வீடு கட்டுறக்கா கூச்சி வச்சிருப்பாங்களா அப்பெல்லாம். அந்த மணல போய் உட்காந்து அந்த பக்கத்தோட நீ கையை கொண்டு அப்படி மண்ணை வந்து தோண்டி எடுத்துட்டே வா, நான் இந்த பக்கம் ரெண்டு பேரும் கை கொடுப்போம் மண்ணு கடிக்கல. அந்த மாதிரி விளையாடி போல
0: கூச்சி போட்டு அங்க படுத்திருப்பேன், சில்லா இருக்கும் அந்த மண்ணு தெரியுமா.
2: ஆமா அதுக்கே அடி இல்ல, மண்ணுல போய் தடை ஃபுல்லா மண்ணாக்கிட்டு வந்திருக்கேன், நம்ம அடி வேற விழும்.
0: சரி இந்த சந்தோஷத்தோட நம்ம ஒரு பாட்டு கேட்டு வந்துருமா அஜயமா?
2: சோ என்ன படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம்?
0: வெயில் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், திப்பு ஜாசி கிஃப்ட், கைலாஷ்கீர் மற்றும் வி வி பிரசன்னாவின் குரல்களில் பாடல்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஜமிமா
2: சொல்லுங்க. சந்தியா,
1: நேகிதிய நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேரம்
2: வந்தாச்சு. நிறைய விளையாட்டுகள் சொல்லியிருந்தாங்க தோழிகள் இல்லையா?
1: அதாவது இந்த சின்ன வயசுல விளையாட விளையாட்டுகள் வந்து பொழுதுபோக்கா இருந்தாலும் நமக்கு நிறைய நண்பர்களை தந்திருக்கும், மகிழ்ச்சியை
2: கொடுத்துருக்கு,
1: விட்டு கொடுத்து போறது, வெற்றி தோல்வியை கத்து கொடுத்துருக்கோம். அது நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு இன்னைக்கு கூட அது ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இல்லையா? அது போக நம்ம எவ்வளவு வளர்ந்துருந்தாலும் சின்ன வயசுல அந்த விளையாடிய விளையாட்டுகள், அப்புறம் நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம், இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன புன்னகை அப்படின்னு சொல்ல மாட்டேன், நல்லா வாய் விட்டு சிரிச்சிருவோம்.
2: நிகழ்ச்சியின்
1: நிறைவு பாடலாக உன்னிடத்தில் இணை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, இனி கேட்கலாம்
2: நலம் தானா. நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
3: ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.
4: இந்த இயற்கை மருத்துவம் முக்கியமானதுங்கிறது உணவு மருத்துவம் தான் ரொம்ப முக்கியமான பகுதி. சில வந்து மருந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் மருந்துன்னு பெருசாக கிடையாது. இது வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவோம். வயது என்ன பிரச்சனைக்கு வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த வாழ்வியல் நோய்கள்னு சொல்லுவாங்கல்ல, லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து அந்த இயற்கை மருத்துவம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எடை பருமன் கூடுறது, அந்த உடல் எடை அதிகமாகறாங்கல்ல, அந்த ஒபேசிட்டின்னு சொல்லுவோம், எடை கூடுறது. அப்புறம் சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம்ல, அந்த நீரழிவு நோய், அதுவும் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் தான். மெயினாக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய மாவு பொருட்கள் அதிகமாக இருக்கிறது, ப்ளஸ் உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறது, இதன் காரணமாக தான் மெயினாக நீரழிவு அதிகமாகும் வந்து. அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், ஸோ அதுவும் ஒரு வாழ்வியல் பிரச்சனை தான். அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்னாலேயும் ப்ளஸ் உணவு தவறுகள், அதிகமான உப்பு, அதிகமான எண்ணெய் பொருட்கள், அதிகமான அந்த நான்வெஜ் ஃபுட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதிகமாக அந்த கொழுப்பு சேரும்போது உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும். அது வாழ்வியல் தவறுகள் தான். அடுத்தது நான்காவது பார்த்திங்கன்னா அந்த வாயு ப்ராப்ளம்னு சொல்லுவோம், வயிற்றில் சேரக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸு, மலச்சிக்கல், இந்த மாதிரி வயிறு ப்ராப்ளங்களுமே இந்த உணவு தவறுகளால் வரக்கூடியது, அல்சர் ப்ராப்ளம். ஸோ அதையுமே நம்ம இயற்கை மருத்துவத்தில் நல்லா பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக பிரச்சனைகள், கழிவுகள் அதிகமாக எடுக்கும்போது அது வந்து கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கும், வந்து லிவரை பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஆரம்ப நிலைகளில் வந்தாங்கன்னா உங்களுக்கு நம்ம அருமையாக பண்ணலாம். வந்து இறுதி கட்டத்தில்

0: வந்து கிட்னி செயலிழந்த நிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆரம்ப நிலைகளே வந்து சரி பண்ணிக்கலாம் வந்து. அப்புறம் மன அழுத்த பிரச்சனைகளுக்கும் வரலாம். இந்த உடல் பருமனுக்கு ஒன்று வந்து அந்த உணவில் அந்த உணவை கண்ட்ரோல் பண்ணுறது. அதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக மூன்று வேளை உணவுங்கிறத நாங்கள் இயற்கை மருத்துவத்தில் வந்து ரெண்டு வேளை உணவாக மாற்ற சொல்லுவோம். ஒரு நாளைக்கு இரு வேளை உணவு. பழமொழியே உண்டு ஆயுர்வேதாவில் வந்து ஒரு வேளை உண்பான் யோகிம்பாங்க, ரெண்டு வேளை உண்பான் போகி, மூன்று வேளை உண்பான் ரோஹின்னே சொல்லுவாங்க வந்து. ஸோ இப்போ மூன்று வேளை சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட் கூட ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக பல ரோகிகள் ரோகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து ரெண்டு வேளை உண்டு தான் ஒரு ஆரோக்கியமான உணவாக நம்ம ஆயுர்வேதாவிலே சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு வேளைங்கிறத நாங்கள் இயற்கை மருத்துவத்தில் 11 மணிக்கு ஒரு உணவும் நைட்டு 7 மணிக்கு ஒரு உணவு மாதிரி சொல்லுவோம். அது இடைப்பட்ட நேரங்களில் நீராகாரங்கள் எடுத்துக்கலாம். தண்ணீர், அப்புறம் லெமன் வாட்டர் இருக்கலாம், எலுமிச்சம்பழம் ஜூஸில் தேன் போட்டு குடிக்கிறது. அப்புறம் வெயிட் குறைக்கணும்னா அந்த வெள்ளைப்பூசணி ஜூஸ் நல்லா வெயிட் குறைக்கும். அப்புறம் சுரக்காய் ஜூஸு, வாழைத்தண்டு ஜூஸு, பார்லி ஜூஸு. அப்புறம் பழங்களில் வந்து இந்த கிருணி பழம் சொல்லுவோம்ல, கிருணி பழம், தர்பூசணி பழம், பப்பாளி பழம், இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் குறைக்கும். வந்து கார்போஹைட்ரேட் வந்து குறைச்சிக்கணும். மூணு வேளையும் அரிசி சாப்பாடாக இருக்கக்கூடாது. இப்போ அந்த எடுத்த உடனே முழுமையாக இயற்கை உணவு வர முடியாதவங்க ஒரு வேளை சமையல் சாப்பாடும் ஒரு வேளை இயற்கை உணவுகளும் எடுத்துக்கலாம் வந்து. அது ஒன்று. ரெண்டாவது ஃபாஸ்டிங் சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா விரத முறைகள் நிறைய உண்டு. சமதி மதங்கள்லேயே நோன்புகளை வச்ச காரணம் வந்து அந்த மக்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டுவாங்கன்னா சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஓய்வு கொடுக்கணும் வயிற்றுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நோன்பு இருக்கக்கூடிய சமயங்களில் உடம்பு வந்து கிளின்சிங் பண்ணும், உடல் உள்ள கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு டைம் எடுத்துக்கிடும். ஸோ அது மாதிரி இடைக்குறைப்புக்கு வந்து இந்த விரதங்களை சொல்லுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வெறும் நீர் ஆகாரம் மட்டும் குடிச்சிட்டு இருக்க சொல்லுவோம். வெறும் ஜூஸ் மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கும்போது வெயிட் குறையும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.

வணக்கம். கேட்டுட்ருக்கீங்க இது ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். இன்றைக்கி நலம் தான் நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தாங்க இது. ஆனால் இதோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம பல நேரங்களில் உணர்றதே கிடையாது. அது என்ன அப்படின்னு கேட்டால் தூக்கம்தான். அதாவது இந்த தூக்கத்தை என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சிட்ருக்கோன்னா சரி, கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமே தூங்கலாம். இல்லை ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த படத்தை பார்த்துட்டு போய் தூங்கலாம். இல்லை மொபைல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மொபைலை பார்த்துட்டு அப்புறமா தூங்கலாமே அப்படின்ட்டு இந்த கொஞ்சம் நேரம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும், இந்த தூக்கம் குறைஞ்சா நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இந்த தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கும் சரி மனதுக்கும் ரெண்டுக்குமே தொடர்புடையதாக இருக்குதுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை எதை பற்றி பேச போகிறோம்னா, தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. கற்பகம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி. சுசிலாவின் குரலில் வாலியின் வரிகளில் பாடல்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த தூக்கம் ஏங்க அவசியப்படுது அப்படின்னு நினைக்கா யோசிச்சிருக்கீங்களா? இந்த தூக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம உடல் முழுவதுமே நம்ம தூங்கும்போது ஏதோ செயலிழந்து கிடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மை இல்லை. உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம உடலுக்குள்ள பல முக்கியமான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. பகல்ல பாத்தீங்கன்னா, நம்ம வேலை செய்கிறோம், நடக்கிறோம், சிந்திக்கிறோம், படிக்கிறோம், பேசுறோம். இதனால உடல்ல வந்து ஆற்றல் வந்து செலவாகுது. அந்த உடலும் சரி மூளையும் மீண்டும் புத்துணர்ச்சி பெறதுக்கு தான் இந்த தூக்கம். நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கி காலில் எந்திக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி நம்ம உணர்றோம் இல்லையா, அதுதான் தூக்கத்தினுடைய உண்மையான அவசியமே. இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. பாசமலர் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் பாடல்

நேரில் கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம், என்ன பேசிகிட்ருக்கோம்னா தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்ருக்கோங்க. இந்த தூக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மூளைக்கு வந்து ஓய்வு கொடுக்குது, நினைவாற்றல் தருது, நல்லா கவனமாக இருக்க முடியுது, கற்றல் திறனை அதிகரித்து கொடுக்குது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துது, இந்த மாதிரியான பல செயல்களை வந்து தூக்கம் வந்து நமக்கு செய்யுது. பொதுவாக வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க 7 மணிலேருந்து ஒரு 9 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும், தூக்கம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வயசு, உடல்நிலை மாற்றம், தேவை, வாழ்க்கை முறைக்கு ஏற்ப இது வந்து மாறுபடலாம். பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது இது. சரிங்க, இப்போ இந்த தூக்கம் குறைஞ்சா மூளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே, சித்தி திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, பாட்டுக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன் இல்லையா, தூக்கம் குறைஞ்சா மூளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தூக்கம் குறையினால பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து கவனிக்கக்கூடிய இந்த மாற்றங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு. உதாரணமாக வந்து ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம், அதில் திரும்ப திரும்ப தப்பு நடக்கும். அப்புறம் ஒரு விஷயத்த படித்தோம் அப்படின்னா உடனே மறந்துடும், இல்லை யாராவது பேசும்போது அதை வந்து முழுசாக நம்மளால் கவனிக்க முடியாது. சின்ன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு பெரிய சிரமமாக நமக்கு தெரியும். இதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கமின்மை கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இதுக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நைட்டு ஃபுல்லாக படித்தா அதிகமாக படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் போதுமான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் படித்தாலும் கவனமாகவும் நினைவாற்றலாகவும் வந்து இருக்க முடியாது, பாதிப்படையும் அதில்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்ய

0: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
1: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நேர்களை கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரத்தினையே

நேர்லேயே கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா, டிரைவ் பண்ணுறவங்க அதாவது வாகனம் ஓட்டுறவங்களுக்கு வந்து போதுமான தூக்கம் ரொம்பவே அவசியம். அதாவது கடுமையான தூக்கமின்மையால் மைக்ரோ ஸ்லீப்னு சொல்லப்படக்கூடிய சில வினாடிகளுக்கான தன்னையே அறியாத தூக்க நிலை அவங்களுக்கு ஏற்படுமாங்க. அதனால் வாகனம் ஓட்டும்போது சின்ன ஒரு சின்ன வினாடி கூட கவனம் சிதறினா கூட பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் போதுமான தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, ஆனால் அதிகமாக உணவு சாப்பிட்றதில்ல ஆனால் உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உணவு உடற்பயிற்சியில் நம்ம எவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி தூக்கத்திலும் கவனமாக இருக்கணும். இந்த தூக்கமின்மை பார்த்திங்கன்னா பசி அப்புறம் உணவு எடுத்துக்கிற அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன்களுடைய செயல்பாட்டிலையும் பாதிப்பை ஏற்படுத்திடுமா. அதனால் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. குழந்தைக்காக திரைப்படத்திலிருந்து பி. சுசிலாவின் குரலில் பாடல்.

நேர்களே, இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சிலருக்கு வந்து அதிகமாக வந்து பசி ஏற்படுத்துமா, அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இனிப்பு உணவுகள், துரித உணவுகள், அதிக கலோரி கொண்ட உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்து அதிகரிக்குமாங்க. உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புகிறவங்க உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் இந்த மூணுலேயுமே கவனம் செலுத்தணும். அப்படி ரொம்ப நேரம் முழிச்சிட்ருந்தோம் அப்படின்னா இரவு நேரங்களில் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து நமக்கு வந்துடும். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உடலை வந்து கூட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அதுவே தானா உடல் வச்சிரும் உங்களுக்கு. இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, அன்னமிட்ட கை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனின் இசையில் பி சுசீலாவின் குரலில் வாலியின் வரிகளில் பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: நேரம் 1:47 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னைக்கு நலம் தரா நிகழ்ச்சி எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிட்டு இருக்கோங்க. தொடர்ந்து போதுமான தூக்கம் கிடைக்காம இருந்தால் இதயம் சரி, ரத்த அழுத்தம், இந்த மாதிரியான பல உடல் நல விஷயங்களோட தொடர்புடையதாக இருக்குது இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. தூங்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் வந்து ஓய்வு பெறுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதயமும் சரி, இரத்த நாளங்கள் இதுகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஓய்வு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குதாங்க. நீண்ட காலமாக தூக்க குறைபாடு தொடர்ந்துச்சு அப்படின்னா உயர் இரத்தழுத்தம், இதய நோய், அப்புறம் பக்கவாதம் மாதிரியான உடல்நல பிரச்சனைகளுக்கு வந்து அது தொடர்புடையதாக இருக்குதான். தூக்கம் குறையறனால தான் இந்த நோய்கள்லாம் வருது அப்படின்னு இல்லை, ஆனால் பல உடல்நல காரணிகள் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. அதனால் நீண்ட காலமாக உங்களுக்கு தூக்க பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை பெற வேண்டியது ரொம்ப அவசியம்

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தூக்கமின்மையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். தூக்கமின்மை பார்த்திங்கன்னா உடல் வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அப்புறம் இன்சுலின் செயல்பாட்டை வந்து பாதிக்குமாங்க. இதோட காரணமாக இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படுமா. அதனால் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக அவங்களுடைய தூக்கத்தில் அவங்க கவனம் செலுத்தணும். சரியாக தூக்கம் வரலை, பகலில் அதிகமாக சோர்வாக இருக்குன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் அதை கவனிச்சுக்கிறணுங்க. அப்புறம் நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அந்த தூக்கமின்மை வந்து பாதிக்குதாங்க. இதனால் உடல் நோய்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய திறனில் மாற்றம் நமக்கு ஏற்படுது. எனக்கு வேலை அதிகம், தூங்க நேரம் இல்லை அப்படின்னு தொடர்ந்து தூக்கத்தை குறைக்கிறது நல்ல பழக்கமே கிடையாது. வேலைக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம், குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குறோம், ஏன் மொபைலுக்கு கூட நம்ம நேரம் ஒதுக்குறோம். அதனால் நம்ம உடலுக்கு சிறிது நேரமும் நம்ம கொடுக்கணும், அதுக்கும் நேரம் ஒதுக்கணும். உடலுக்காக சிறிது நேரம் ஒதுக்குறோம் இல்லையா, அதில் முக்கியமான பகுதியே இந்த தூக்கம் தாங்க. எப்போவுமே தூங்க சொல்லலை, தூக்கத்துக்கான நேரத்திலையாவது சரியாக தூங்குங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சங்கமம் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலாவின் குரலில் பாடல்.

நேர்களே, நலம் தரா நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். நிறைவு பாடலாக தட்டுங்கள் திறக்கப்படும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

பம்பம்மா.

விரும்பாது. துள்ளும் மீன்கள் கடலோடு, தூங்கிய பின்னே கழுகோடு. துள்ளும் மீன்கள் கடலோடு, தூங்கிய பின்னே கழுகோடு. ஓர் ஆயிரம் வந்ததும் நின்றதும் வாழ்ந்ததும் சென்றதும் சொல்லவோ. கண்மணி பாப்பா, மனிதன் பிறந்தது கூறங்கிற்கு தான் என்ன சொன்னது தப்பா? கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்னது தப்பா?

அகப்பையிலே, புத்தியில் இருப்பது வார்த்தையிலே, தட்டியில் இருப்பது அகப்பையிலே, புத்தியில் இருப்பது வார்த்தையிலே, போட்டது தானே விளையும் அறிவு தோட்டத்திலே.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. 2 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜிமிமா செபாஸ்டியன். குக்கோ நேரு பாடல்களை உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை தான் நம்ம பண்பையில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லி ஆகணுங்க. பொதுவாக நம்ம ஒவ்வொரு வெற்றிகரமான ஒரு விஷயத்துக்கு பின்னாடியுமே எப்போதோ ஒருத்தர் எடுத்த துணிவான முடிவு இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வெற்றியை மட்டுமே நம்ம பின்னாடி பார்க்குறதுக்கு பதிலாக அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் எடுத்த அந்த தைரியமான விஷயத்தை பார்த்து நம்மளும் அது முன்மாதிரி எடுத்து செயல்படலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிடலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பேபி நிலையிலிருந்து புலிவேசம் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்க்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம். 9444-3-60-794 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. பாடலை வழங்குறதுக்காக நானும் காத்துட்ருக்கிறேன். இப்போ பாடல் கேட்டு வந்துடலாம். ஸ்டேட்யூண்டாக கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க சுகாஷினி பாளையங்கோட்டையில இருந்து. சிலமாட்டம் திரைப்படத்தை தான் பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூப்பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மழையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6ங்க.
6: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியில இருந்து ஜோசப், அவங்களுடைய விருப்ப பாடல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: கவனத்திற்கு. NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:22 நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. குக்கு நேர் விருப்ப பாடல் தான் கேட்டுருக்கிறீங்க. நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் வழியாக டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேர் அவங்களுடைய விருப்பாடலை தெரிவிச்சிருக்கிறாங்க. மாரி சிவநாடனூர்லேருந்து துல்லாத மனமும் துல்லும் திரைப்படத்தை அந்த பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

2:28 ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. குக்கு நேரு விருப்ப பாடல் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட மெசேஜ் அனுப்பலாம் வாட்ஸ்அப் வழியாக 9443360794 அப்படிங்கிற எண்களுக்கு. உங்களுடைய பேர், ஒரு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடலாம்.

நிறைய நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை டைப் பண்ணி அனுப்பி விட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து 2:29 ஆகிட்டு இருக்குது. நம்ம விளம்பரத்தை தொடர்ந்து இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் தான் கேட்கவிருக்கிறோம்.

ஸ்நேகிதன் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எந்த நேயர் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டியிலேருந்து பொன்மலர் செல்வி சுதா. தங்கமகன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாடல்கள் வந்து நம்ம பண்பலையில் கேட்டிருக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட மெசேஜ் அனுப்பலாம், 9444336074 அப்படிங்க எங்களுக்கு. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கரெக்டாக செய்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் தான் சரியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நேர்கள் எனக்கு பிடிச்ச பாடலை நான் பண்பலையில் கேட்டே தீர்வேன் அப்படின்னு அவங்க வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. குக்கூ நேர்வு பாடல்களை என்னுடைய பாடலும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோன் எடுத்து உங்களுடைய பேர் ஊர் பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை 9443360794 அப்படிங்கிற எனக்கு டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. இப்போ அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க வெள்ளாங்குழியிலேருந்து கார்த்திகா. ஸோ அவங்க வந்து விடுதலை திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டிருக்காங்க, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
2: நேயர்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 2:40 ஆயிட்டு இருக்குது. குக்கு நேரு பாடல் தான் கேட்டிருக்கிறீங்க. அடுத்த பாடல விரும்பி கேட்டுக்கிறாங்க உடையாம்புலியிலேருந்து ஆகாஷ். தென்காசி பட்டணம் திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய விருப்பாடலாம் கேட்கவிருக்கிறோம். தென்காசி பட்டணம் திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்

0: கேட்கிற பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: உங்க மனச தொட்டு இழுத்த பாடல்களை தான் நம்ம பண்பலையில கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில நேரம் 2:46 ஆயிட்டிருக்குது. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தூத்துக்குடியிலேருந்து ஜஸ்டிஸ். அவங்களுடைய விருப்ப பாடல் காதலன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாடலும் வந்துட்டே இருக்குது, காற்றலைகளில் கேட்டுகிட்டே இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சிங்க. நேரம் 2:52 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியோட நிறைவு கூட நம்மளும் நெருங்கிட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியாக நிறைய நேர்களோட எதிர்பார்ப்பில் கேட்டிருந்தாங்க. ஆரியங்காவூர்லேருந்து லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரணகுமார், பாகியலட்சுமி, இந்திரா, அன்னை நகர்லேருந்து உதய், ஜேஜே நகர்லேருந்து வர்ஷினி, வீரவநல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், நாசரேத், ராஜேந்திரன், பாப்பான்குளம் மணி, வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி, ரெட்டைக்குளம் லோகேஸ்வரன் பொன்னுத்தாய், தென்காசி குத்தாலிங்கம், முக்குடல் சந்திரன், ஐந்தாம் கட்டளை செல்வம், உடையாம்புலி அபிஷேக், கணிஷ், கோவில்பட்டி உமா, சுதா, ராணி, கற்பகம், செல்வி, கலை, நவீன், ரச்சனா, கீழ விளாத்திக்குளம், சிவபாலா, விஜய், பூங்கனி, டவுன் மேலரத வீதி, கருப்பசாமி, கோவில்பட்டி, சுதா, சுடலிமுத்து, வானரமுட்டி, நம்புராஜ், இவங்க எல்லாருமே பாடலாம் வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2-3 அனுப்பி இந்த நேர்களுடைய நேர்கள் வந்து இவங்க தான். ஸோ பாடல் வந்து நமக்கு வந்து அவங்களோட ஒளிபரப்ப முடியலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருங்க. இன்றைக்கி ராத்திரியும் கூட 8:05 குக்கு நேரு பாடல்கள் இருக்குது, கண்டிப்பாக அதில் ஒளிபரப்பப்படும்னு சொல்லி நம்பிக்கையோட மெசேஜ் அனுப்பதை நிப்பாட்டிறாங்க. நிகழ்ச்சியில் வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயிமா செபாஸ்டியன். நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நெல்லையிலேருந்து அந்தோணி, ரட்சகன் திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய விருப்பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து அஞ்சிருங்க. பாடலை தொடர்ந்து 3 சேவிச்சிருக்கோம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நானும் கிளம்பிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நாளை சந்திக்கலாம். மேகலை, பாய் பாய், டேக் கேர்.

வாசிப்பவர் சுதாகுமரன். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தண்ணீர் சேமிப்புக்கு அறிவியல் பூர்வமான தீர்வு காண்பதுடன் இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே கண்டுபிடித்து வடிவமைத்து உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன்

கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுகளை முறைகேடுகள் இன்றி நடத்தும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகம் கர்நாடகம் இடையே நல்லுறவு தொடர்ந்து கொண்டிருப்பதாக கர்நாடக ஆளுநர் திரு தவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். கூவமாறு மறுசீரமைப்பு திட்ட அறிக்கை தயாரித்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். அரசு புதிதாக தொடங்க இருக்கும் மருந்தியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிமாற்றங்களுக்கு தொடர்ந்து வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தேசிய பணப்பட்டுவாடா கழகம் கூறியுள்ளது. கட்டுமான பணிகளுக்கான ரோபோட்டிக்ஸ் ஆய்வுக்கூடம் சென்னை ஐஐடி வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் கலப்பு வர்மக்கலை பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை சுச்சிகா தரியலுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறேன் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்னைக்கு திரையறிவு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பாடல்கள் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ட்ரெயின் ரயில் சம்பந்தப்பட்ட பாடல்களாக இருக்குது. அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க எப்படியும். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சூப்பராக பதில் சொல்ல அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எங்களுக்கு நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கம்.
2: வணக்கம், நான் வீரவண்டி புளிக்கத்து முருகன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
1: சூப்பரா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், உங்க நேசிய கேட்டுக்கிட்டே நல்லா இருக்கேன். நேசியெல்லாம் சூப்பரா இருக்கு, பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு மேடம்.
1: உங்க பேர் என்ன சொன்னீங்க, மறந்துட்டேன்.
2: முருகன் வீரவண்டி புளிக்கலாம்.
1: சரி, ஓகே ஓகே, உங்களுக்கான மியூசிக் வருது கேளுங்க. சரியா?
2: ஆ, கரெக்ட்.

0: கேட்டீங்களா முருகன் சார்?
1: பாட்டு என்ன, ரஜினியா யாரோ நடிச்ச பாட்டு யாரும் இருக்கு,
0: யாரோ ஒருத்தர் கண்டிப்பா நடிச்சிருப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன பாட்டு இது?
1: அன்னராஜ் போடங்க மாட்டான்,
0: கண்டிப்பா பண்ணுமா? சரி.

0: தெரியுதா?
1: ராஜீவ் படம் தான்.
0: அப்படியா, சரி ஓகே. அடுத்த நேயர் சொல்றாங்கன்னு கேட்டுருவோமா?
1: ஆ கேளுங்க.
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
2: அன்பு சகோ.

0: வருது கேளுங்க. சொல்லுங்க என்ன படம்?
1: படம் குங்குமச்சுமை. நடிகர் மோகன் யாவருக்கு.
0: ஓகே
1: என்ன
0: பாடல்?
1: கூட்டு வண்டி ஒரு காதல் அந்த பாடல்.
0: ஓகே சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது. நேர்களே இப்போ அந்த பாடலே உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேரம் 3:11 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரையருவி. நம்ம நிகழ்ச்சியில பேச போறதுதான் நேயர். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க? பரமன் குறிச்சி சுகன்யா. எப்படி இருக்கீங்க சுகன்யா? நலமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கான மியூசிக் வருது, கேளுங்க. கேட்டிங்களா?
5: நடந்து விளையாட்டு எப்படி விளையாடுன்னு சொல்லிருக்கல.
4: இந்த மியூசிக் பிளே பண்ணுவேன், இது என்ன திரைப்படம், என்ன பாடல் அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே, கேளுங்க. சொல்லுங்க.
5: இது வந்து தெரியலையா?
4: சரி சுகன்யா, அடுத்த நேரம் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். சரியா? நன்றி
5: நன்றி
4: நன்றி நன்றி. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க? திண்டுக்கல் சுந்தரா? ஓகே. இப்போ மியூசிக் பிளே பண்ணனே, அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
6: நன்றி சார்.
4: நிகழ்ச்சியில கலந்து நன்றி நன்றி நேரில் இப்ப நிகழ்ச்சியில அதே பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுக்காக கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க திரையறிவி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பேசப்படாத அன்புநேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஜெனிஃபர் பேசுறேன்.
0: ஜெனிஃபர் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெனிஃபர் எங்க இருந்து? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க ஜெனிஃபர், நான் பேசுறது எனக்கே கேக்குது.
1: ஹலோ.
0: ஆ ஜெனிஃபர் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணாபுரம்.
0: ஜெனிஃபர் ஓகே, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? ஓகே, உங்களுக்கான பாடல் கேளுங்க. தெரியுதா? சொல்லுங்க.
1: என்ன
0: படம் இது? ஓகே சூப்பர், வாழ்த்துக்கள் ஜெனிஃபர், ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நெல்லை மாவட்டம் கோமதி நாயகம்.
0: என்ன பேரு சார்?
2: கோமதி நாயகம்.
0: ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான பாடல் வருது கேளுங்க.
2: ஆ கேளுங்க.

0: தெரியலையே மேடம்.
1: தெரியலையா? ஓகே ஓகே சார், நன்றி. வணக்கம். வணக்கம்
2: மேடம். வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வைரன் சார்.
1: வைரமா?
2: ஆமா, திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் சங்கரபாண்டிபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: ஓகே வைரம், நல்லா இருக்கே. உங்க பேரு யார் வச்சது?
2: உங்களுக்கான
1: மியூசிக் வருது கேளுங்க.

0: தாளாட்டும்
1: காற்றே வா வா. ஓகே, வாழ்த்துக்கள் வைரம்.
0: தேங்க்யூ மேடம்,
1: நன்றி. நல்லா இருக்கு உங்க பேர். நன்றி நன்றி.
0: பேசுறேன்,
1: தேங்க்யூங்க, நன்றி. ஓகே நேர்களே, இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க திரை அருவி. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சந்தியாமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் சாந்திமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன சிநேகிதியில வரல, திரை அருவிக்கு வந்துட்டீங்க?
1: எதிர்பார்த்தேன்.
0: பாடல் கொடுக்கவா இப்போ?
1: ஆ கொடுங்க.
0: ஓகே.

0: நன்றி, வாழ்த்துக்கள் சாந்திமா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க? பாடல் வந்துட்டே இருக்கு, தங்கம் கேளுங்க. சரிதா தங்கம்.
1: உனக்கு என்ன பிறந்ததா ரகசியத்தி பறந்ததா?
0: ஆசை தான் அந்த பாட்டு இல்ல, தனுஷ் பாட்டு
1: இது.
0: தெரியலையா
1: மேடம், இருக்கா போடுங்க.
0: சரி சரியா. நல்லா கேட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு நீங்களே கேளுங்க.

0: தெரியலையா?
1: படத்து பேர் தொடரி.
0: அதானே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சொல்லிட்டீங்களே. சரி தங்கம், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ஒரே சிரிப்பா இருக்கு தங்கத்துக்கு, புரியல என்னன்னு. நன்றி தங்கம், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி. நேர்களே, திரையறிவி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தேன் நான் உங்கள் அஜய், சந்தியா ஜெகன். தொடர்வது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி.

நேர்களை தொடர்வது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் விழாவில் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு.

ஓப்பன் தர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் டு மை கேரக்டர்ஸ் ஓவர் த லாஸ்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் டெக்கேட்ஸ். So finally, I would just like to, before I conclude, I would again quote Sri Adi Shankaracharya, who said, Vande Mataram Avyaktam Vyaktante Jananim Param Dinoham Balaka Kaankshe Sevam Janmani Janmani Prati Janmani Me Vittam Vittam Dehascha Sandatihi துவத்சேவா நிருதா பூயு மாதா துவம் கருணாமயி. கியோகி நமேவாம் சாஸ்தி யசசி வித்வத்தே நசவா சுகே பிரபுத்வே நைவ வா ஸ்வர்கே மோக்ஷே ஆனந்ததாயகே. பரஞ்ச பாரதேர் ஜன்ம மானவஸ்ய ச வா பசு விஹங்கஸ்ய ச வா ஜந்து வ்ருக்ஷ பாஷாணயோரபி நிரந்தரம் பவது மே மாதேவாம்ச பாகியவா. பரஞ்ச மாதேவாம்ச பாகியவா

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:10 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள் முழுதும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. சிக்கல்கள் என்பவை ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கும் மரங்களை போன்றவை. அருகில் போனால் அவை பெரிதாக தெரியும், அதை கடந்து சென்றால் சிறிதாகிவிடும். இதுதான் வாழ்க்கை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
5: ரசிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் போதும், கண்கள் காணும் அனைத்தும் பேரழகாய் தெரியும். நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலைப்பன்மலை 102.6.

இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார், இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார்.

நேயர்களே, நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 6 மணி 36 நிமிடம். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 இல். தொடர்வது சேவை செய்திகள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 9/9/2022 முதல் மாவட்டம் மற்றும் மண்டல அளவில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான நீச்சல் போட்டி, பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி 16/9 அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெறுவதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு போட்டி தேதி 6/10/2026 அன்று மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி நீச்சல் போட்டி மற்றும் கைப்பந்து போட்டி 6/10/2026 அன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கேற்கும் மாணவர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் 6/10/2026 அன்று உரிய நேரத்தில் கலந்து கொண்டு போட்டியில் பங்கு பெறலாம். அதேபோல் 28/9/2026 அன்று நடைபெறவிருந்த மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டிகள் 7/10/2026 அன்று காலை 8 மணிக்கு நடைபெறும், போட்டியில் பங்கு பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டதெல்லாம். வேல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், ஹரி வரிகளில் ஹரிச்சரன், சுசித்ரா குரல்களில்.

6:41 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய குவாரிகள் மற்றும் சேமிப்பு கிடங்கள்லிருந்து கனிம வளங்கள் எடுத்து செல்லும் வாகனங்களில் ஏஐஎஸ் 140 அப்படிங்கிற அந்த ஜிபிஎஸ் கருவியை நிறுவி அவற்றை மிமாஸ் போர்ட்டலோடு இணைக்கிறதுக்கு கடந்த 31/8/2026 வரை கால அவகாசம் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் சுமார் 9% வாகனங்களுக்கு மட்டும்தான் ஏஐஎஸ் 140 ஜிபிஎஸ் கருவியினை பொருத்தி மிமாஸ் போர்ட்டலோடு இணைக்கப்பட்டிருக்குது. இதனால் எதிர்வரக்கூடிய 30/9/2026 கனிம வளங்கள் எடுத்து செல்லும் அனைத்து வாகனங்களிலும் ஜிபிஎஸ் கருவியை பொருத்தி அவற்றை அந்த மிமாஸ் போர்ட்டலோடு இணைக்கணும். எதிர்வரும் 30/9/2026 ஜிபிஎஸ் கருவியை பொருத்தி மிமாஸ் போர்ட்டலில் இணைக்கப்பட வாகனங்களுக்கு மட்டும்தான் 1/10/2026 முதல் கனிம வளங்கள் எடுத்துச் செல்ல நடைச்சீட்டு வழங்கப்படும். ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படாத வாகனங்களுக்கு கனிம வளங்கள் எடுத்துச் செல்ல நடைச்சீட்டு வழங்க இயலாது. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குவாரி உரிமையாளர்கள், க்ரஷர் உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் எல்லாருமே 30/9/2026 தங்களுடைய வாகனங்களில் ஏஐஎஸ் 140 ஜிபிஎஸ் கருவியினை பொருத்தி மிமாஸ் போர்ட்டலோட உடனடியாக பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் தாமரை வரிகளில் ஸ்ரீராம் பார்த்த சரதி சைந்தவி குரல்களில்

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிஜிடியில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற் தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனி தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பேடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தேர்வு கட்டணத்தை www.karuvoolam.tn.gov.in என்ற இணையதளத்தின் வழியாக இசெல்லான் மூலம் செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் விளக்கக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதுநிலை தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு 26/11/2026 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும். எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு 27/11/2026 அன்று நடைபெறும். இதற்கான முழு வழிகாட்டுதல்கள் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தனித்தேர்வராக தேர்வு எழுத 21/9/2026 முதல் விண்ணப்பிக்கலாம். இந்த தனித்தேர்வராக விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 9/10/2026. அதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜனயேஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பள்ளிக்கூடம் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில் ஸ்ரீனிவாஸ், ஜனனி பரத்வாஜ் குரல், எழில் சுப்ரன். ஒரு பாடல் வந்துருக்கு, கேட்டு ரசித்து வந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 6:48 நேரில் கேட்டுட்ருக்கீங்க நிலை பண்பலை 102.6 சேவை செய்திகள். 2027 ஜூலை மாதத்தில்

நேரம் 6:55. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். இனி வாசிக்க கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 7:35 ஆசையஞ்சல், 8:05 குக்கூ நேயர் உறுப்பப்படல்கள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியச் சாரல் ஏலாதி கூறும் அறநெறிகள், 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு, 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் நாளை 23/9/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேசநேரு அவர்கள், 7 மணிக்கு வணக்கம்பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். எட்டு 2:00 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று சமூக வலைதளங்களில் எதை பகிரலாம் எதை பகிரக்கூடாது, 9:30 10:30 11:30 12:30 1:30 4:02 4:30 5:30 6:30 மற்றும் 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம், 10:02 மனம் விரும்புதே நேயர் உற்பப்படல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு அரும்பாவூர் மரசிற்பங்கள். பனிரெண்டு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 சிநேகிதியே பகை நட்பாகிய உங்கள் இனிய தருணம், 1 மணிக்கு நலம்தானா, ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் வெந்தயத்தின் வியக்க வைக்கும் பயன்கள், பிற்பகல் 2 மணிக்கு கொக்கு நேர் உட்பப்படல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி NCERT, மாலை 4:07 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், உலக நுரையீரல் தினம் நேர்முகம் பங்கேற்பவர் டாக்டர் OM முஹைதீன் ஹாஜி அவர்கள். மாலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை

0: செய்திகள் 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. 8:05 குக்கு நேயர் உட்பப்படல்கள். 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல். 50 காப்பியங்கள் தமிழரின் பண்பாட்டு பொக்கிஷம். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்பாடல்கள்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூறுது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
0: மீண்டும் ஒரு மாலை வணக்க நேர்களே. நேரம் 7 மணி, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. 7 மணிக்கு நீங்கள் கேட்டிருந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவலுடன் திரை இசை. இன்றைக்கி அறிவியல் தகவல் என்ன தகவல் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம ஆப்பிள் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து அதை வெட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடலாம்னு பார்த்துருப்போம். ஆனால் அந்த கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்ப்போம் என்ன ஆகும், அப்படி ஒரு மாதிரி துருப்பிடிச்ச கலரில் வந்து அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கும் இல்லையா. உடனே நம்ம என்ன நினைப்போம், ஐயோ ஆப்பிள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் உண்மை வந்து அது இல்லைங்க. ஆப்பிளில் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இருக்குது. ஆப்பிள் வந்து முழுசாக இருக்கிறப்போ இது வந்து அமைதியாக இருக்கும். அதுவே நம்ம அந்த ஆப்பிளை வெட்டுறப்போ அதோட செல்கள் எல்லாமே அப்படி உடையும். அப்போது உள்ளே இருந்த அந்த என்சைம் வெளியில் இருக்க ஆக்சிஜனோட சேரும். ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஃபினோலிக் பொருட்கள் வந்து ஆக்சிஜனோட சேரும்போது ஒரு வேதிவினை நடக்கும். இதைத்தான் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு இரும்பு எப்படி காற்றுல இருக்க ஈரப்பதத்தினால துருப்பிடிக்குமோ அதே மாதிரி தான் ஆப்பிளும் காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனால் பழுப்பு நிறத்துக்கு மாறுது. இதுக்கு பேர் என்சைமேடிக் ப்ரௌனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறம் மாறினதுனால அதோட சுவை கொஞ்சம் மாறி இருக்குமே தவிர ஆப்பிள் வந்து கெட்டு போகலை. அதனால் நம்ம அதை தாராளமாக சாப்பிடலாம். வெட்டி வச்ச அந்த ஆப்பிள் வந்து கலர் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அது மேலே வந்து நம்ம எலுமிச்சையை தடவலாம். ஏன்னா எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து இந்த வேதிவினையை தடுத்து ஆப்பிள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கிறதுக்கு வந்து உதவுது. சுன்னம நிகழ்ச்சி வந்து இப்போ பாடல் கேட்டு வந்துடலாம். போக்கிரி திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில், சங்கர் மகாதேவன் கங்கா குரல்களில்.

நேரம் 7:06 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவலுடன் திரைசி நிகழ்ச்சி தான். கண்ணில் பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரிகிற ஒரு கலர் வந்து சிவப்பு கலர் தான். ஆனால் ஸ்கூல் பஸ்ஸுக்கெலாம் வந்து எதுக்கு மஞ்சள் கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம கண்களால் சிவப்பு நிறத்தை விட மஞ்சள் கலரை தான் வந்து கிட்டத்தட்ட 1.5 மடங்கு வேகமாக பார்க்க முடியுமா? முக்கியமாக நம்ம நேராக பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம கண்களோட ஓரத்தில் ஒரு மஞ்சள் வண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து சிவப்பு கலர் வண்டியை விட சீக்கிரமாக நம்ம கவனத்தை இருக்குமா? இதுக்கு பக்கவாட்டு பார்வை அப்படின்னு சொல்லி பேர். அதிகாலை நேரத்தில் இல்லை மலையிலையோ இல்லைனா பனிமூட்டத்திலேயோ போகும்போது சிவப்பு கலர் வந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியாது. ஆனால் அந்த மஞ்சள் கலர் வந்து குறைவான வெளிச்சத்தில் கூட பளிச்சுன்னு வந்து நம்ம கண்களுக்கு வந்து தெரியும். மஞ்சள் பின்னணியில் கருப்பு நிறத்தில் ஸ்கூல் பஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரியும். அதனால தான் இது ஒரு பாதுகாப்பான நிறம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மஞ்சள் நிறத்திலே ஸ்கூல் காலேஜ் பஸ்ஸுக்கெலாம் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நிகழ்ச்சி வந்து ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்குது. தீபாவளி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கராஜா இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், கே ஸ்வேதா மோகன் குரல்களில்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: ஏழு மணி 13 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. நாம தூங்கிட்டு இருக்க நேரங்களில் வந்து சில நேரத்தில் என்ன திடீர்னு சொல்லி முழி போகிறோம். ஆனால் நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளால் அசைக்க முடியாது. நெஞ்சு மேலே அப்படி பாரமாக இருக்கிற மாதிரியோ இல்லை யாரோ உட்காந்து நெஞ்சு மேலே பிடிச்சி அமுக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஃபீல் வரும். கிராமப்புறங்களை வந்து இதை பேய் அமுக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதோட உண்மை அது இல்லைங்க. அதுக்கு பின்னாடி இது வந்து ஒரு அறிவியல் இருக்குது. நாம் தூங்கும்போது ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போவோம், ஆர்இஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நிலையில் தான் நமக்கு வந்து என்ன வரும், கனவுகள் எல்லாமே வரும். ஸோ நம்ம கனவு காணும்போது நிஜமாகவே நம்மளுடைய கைகால்கள் எல்லாம் அசைஞ்சு நமக்கு எதுவும் அடிபட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மூளை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு தற்காலிகமான சுவிட்ச் ஆஃப் வந்து செய்யும். அதாவது தற்காலிகமாக நம்மளுடைய தசைகளெல்லாம் அசைக்க முடியாமல் முடக்கி வச்சுருக்கோம். நம்ம சாதாரணமாக தூங்கி முழிக்கும்போது மூளையும் உடம்பும் ஒன்றா முழிச்சிக்கணும். ஆனால் சில நேரங்களில் உடம்பு வந்து என்ன பண்ணும், இன்னும் தூக்க நிலையிலே இருக்கும்போது மூளை மட்டும்தான் திடீர்னு வந்து முழிச்சிருக்கும். அப்போ நம்ம வந்து கண்ணை வந்து திறந்துடும். ஆனால் மூளைக்கு வந்து சுற்றி நடக்கிறது எல்லாம்

எல்லாமே தெரியும். ஆனால் தசைகளுக்கான அந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆகாததுனால நம்மளால் நம்ம உடம்பை அசைக்கவோ கத்தவோ எதுவுமே செய்ய முடியாது. இந்த விசித்திரமான குழப்பத்தினால தான் பயத்தில் வந்து நெஞ்சு பாரமாக இருக்கிற மாதிரியோ, நம்ம பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரியோ, இந்த மாதிரியான மாயத்தோற்றங்கள்லாம் அந்த ரூமில் வந்து நமக்கு வந்து ஏற்படும். ஸோ நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நான் அவனிலை திரைப்படத்திலேருந்து விஜயாண்டன் இசையில் நரேஷைய தீபா மரியம் குரல் யூஸ் பண்ண பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

2.6ல. ஸோ அடுத்தது என்ன தகவல் அப்படின்னா, இப்போ நம்ம கடைகளில் வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்குவோம். அந்த சிப்ஸ் பாக்கெட்டை பிரித்து பார்க்குறப்ப என்னாகும், அந்த பாக்கெட் உள்ள கொஞ்சமாக சிப்ஸும் நிறைய காத்தும் இருக்கும். என்னடா இது, கம்பெனிக்காரங்க நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்லாம் வந்து சொல்லி புலம்பியிருப்போம். ஆனால் உண்மை வந்து அது இல்லைங்க. நம்மளை ஏமாத்தணும்னோ இல்லைனா குறையா சிப்ஸை போட்டு அதிக லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியோ கம்பெனிக்காரங்க நினச்சல. அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் ஒரு வகையில் ஒரு அறிவியல் தான். என்ன அப்படின்னா, சிப்ஸ் பாக்கெட் வந்து அது தயாரிக்கிற அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கடைகளில் வர்றதுக்கு முன்னாடி லாரி வேன்லெல்லாம் ஏறி குலுங்கி குலுங்கி தான் வந்து சேரும். அப்படி சிப்ஸ் பாக்கெட் உள்ள காற்று இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இதை ஒன்றோட ஒன்று இடித்து கடைசியாக வந்து என்னாகும், நம்ம பிரிக்கிறப்போ சிப்ஸ் இருக்காது, அந்த சிப்ஸுடைய தூள் தான் இருக்கும். அது உடையாமல் தவிர்க்கிறதுக்காக தான் உள்ளே வந்து காற்று வந்து ஒரு ஏர் பேக் மாதிரி இருந்து பாதுகாத்துட்ருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிப்ஸ் பாக்கெட்டில் அடைச்சிருக்கிறது நம்ம சுவாசிக்கிற காற்றான ஆக்சிஜன் கிடையாது, அது நைட்ரஜன் வாயு. ஏன் அப்படின்னா, காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயெல்லாம் சீக்கி போய் ஒரு மாதிரி சீக்குவோட அடிக்க ஆரம்பித்து சிப்ஸ் வந்து என்ன ஆயிரும், நமத்து போயிடும். நைட்ரஜன் வாயு வந்து உணவோடு வந்து வினை புரியாது, அது வந்து சிப்ஸை வந்து என்ன பண்ணுவோம், பல மாதம் ஆனாலும் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் மொறுமொறுப்பாகவும் வச்சுருக்க உதவும். அதனால தான் அது ஒழுங்காக அந்த காற்றையும் சேர்த்து அடைக்கிறாங்க. நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்தேவா இசையில் வாலி வரிகளில் முகமது சாதனா சர்க்கம் குரல்களில் கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7:26 நேரத்தில் அறிவியல் தகவல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான பாடலாக மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து மணிஷர்மா இசையில் நா முத்துக்குமார் வருகையில் நவீன் மாதவ குரல்களில் சொல்றான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: Round of 16 men. So good news coming from boxing with Jadumani Singh, of course, and we are hoping much more better news. We'll be back with it tomorrow as well. और याद दिलाएं 10 बजे आपको सारा डिटेल रिपोर्ट्स आएंगे आज जो एशियन गेम्स में हुआ. सो डोंट फॉरगेट टू ट्यून इन फॉर दैट. दैट्स ऑल फ्रॉम मी अभिनव पुंची. इट्स बीन अ फैंटास्टिक डे फॉर इंडिया. होपिंग फॉर मच मोर डेज लाइक दिस अहेड. एंड दैट्स ऑल. कीप वॉचिंग एंड कीप लिसनिंग टू आकाशवाणी फॉर मोर अपडेट्स.
1: Asian
2: Game. நேரம் 7:15 நிமிடம். நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது ஆசை ஏஞ்சல். ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பப்பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் என்ன பற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆசை ஏஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் 6 2 7 0 0 2 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பி வச்சிங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசியஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கிறாங்க மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளையங்கரிசல் சந்திரபோஸ், சுஜன், உடையாமொழி, பால்ராஜ், பால் தினகரன், ஆகாஷ், அபிநந்தன், அஸ்வந்த் இவங்களாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம்.

7:41 நிமிடத்தில் ஆசேஞ்சல் நிகழ்ச்சி சாங் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. காரக்குறிச்சி புதுக்குடியிலிருந்து சங்கர், கமலேஷ் ராம், திலீப் குமார் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் வண்டியூர் சோலைச்சிந்து சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் ஸ்ரீதேவி, அஸ்ரீத் பவஷ்யா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை வந்து கேட்டு வந்துடலாம்.

நாற்பத்தெட்டு நிமிடத்தில் ஆசைஞ்சலங்கள் சங்கிட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, அப்புறம் சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சுமுத்து, நெல்லை டவுன், கல்லணை, நடராஜன், பரமசிவானந்தம் இவங்களாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7 மணி 54 மடத்தில் அசைஞ்சல் வெளிச்சம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்டுருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன், அப்புறம் தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன் ஜெயராணி இவங்கெல்லாம் கேட்டுருக்குறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டுடலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றார். மகாராஜா படத்திற்காக அனல் அரசுக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஒலிப்பதிவிற்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிஹரசுதனுக்கும் வழங்கப்பட்டது. மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும், நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில், பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27000 பேரில் 2708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடம் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல்மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி

0: அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனிய ரவுணக்க நேர்களை கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 8:05 நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப்புனுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதையெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், 9443360794 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்கள் காட்டலையில் காத்துட்ருக்கிறேன். நான் தான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்கிறாங்க கீழச்சுரண்டையிலிருந்து பிரம்மசக்தி செல்வராஜ், முத்து பாலகிருஷ்ணன், முத்து செல்வன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ராஜ்யம் படத்திலிருந்து ஒரே ஒரு புன்னகையால் இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 8 மணி 12 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் சார், முக்கூடல்லிருந்து காஞ்சனா தேவி பேசுகிறேன். வருஷமெல்லாம் வசந்தத்திலிருந்து எங்கே அந்த வெண்ணிலாங்கிற பாடல் போடுங்க சார். நன்றி, வணக்கம்.

0: 8:17 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1897 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டு ரசிங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360074 அப்படிங்கிற பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க, யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் அல்வா கோஸ்ட்லேருந்து சுபா பேசுகிறேன் சார். எனக்கு வந்து தாயின் மணிக்கொடி படத்துல இருந்து 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவா, அந்த பாட்டு வேணும் சார். நன்றி சார்.

8:23 கொக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியிலே 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி டவுன்லேருந்து சங்கரநாராயணன் பெரியசாமி கேட்டிருக்கிறாங்க. சின்ன கண்ணம்மா திரைப்படத்துலேருந்து எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாம் மெசேஜ் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய குரல் பதிவுல வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

0: 8:15 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார் என்ன பாடல் கேட்டிருக்கான்னு
1: தோஸ்த் என்ற திரைப்படத்தில் இருந்து எந்தன்குள ரோஜா தலையாட்டுது லேசா என்ற பாடலை விரும்பி கேட்பது சிந்து பூந்துரை முருகன். நன்றிங்க, வணக்கங்க சார்.
2: என்ன

8:41 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. இடையர் தவணையிலேருந்து சட்டநாதன் கேட்டிருக்கிறாங்க. திருநாள் படத்துலேருந்து பழைய சோறு பச்சை மிளகாய் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: 8:46 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சுரண்டையிலிருந்து ஆனந்தி, மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து தில் தில் தில் மனதில் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ் லவ்.

8:51 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க கொக்கு நிகழ்ச்சி தான். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க, பட் நேரமின்மை காரணமாக வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம பாடல் கொடுக்க முடியல. இருந்தாலும் பாடல் கேட்டிருந்தவங்களுடைய பெயர்கள் வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். சுப்பையபுரத்துலேருந்து ராசாத்தி ஆனந்த்ராஜ், அசோக்குமார், சேரன் மகாதேவி, விஜய், சவளாபேரி பாண்டியன், மேலப்பாளையம் ஹுசைன், பழையப்பேட்டை நல்லையா, வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன், மகேஸ்வரி, திருநெல்வேலி டவுன் வள்ளிராஜ், பரமேஸ்வரி, இஸ்வந்த்ரி, முதிர்மாடியோன், ஷர்வினி, பிரதீகா, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், டவுன் கருப்பசாமி, டவுன் தங்கராஜ், சாத்தான்குளம் வைதேகி, மேலப்பாண்டவர்மங்கலம் தங்கலட்சுமி, ஆலங்குளம் கோபிகுமார், ஏரல் விஜி, வெங்கடாம்பட்டி சித்ரா, குருவன்கோட்டை முருகன் தீபக், மந்திதோப்பு ஆறுமுகசாமி, கீழச்சுரண்டை நாகராஜன், சிவகாமி, வெற்றிவேலன், இவங்கள்லாம் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சி நிறைவாக ஒரு நேயர் வந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் கரூர் மாவடியான் கோவிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. புலிவால் படத்துலேருந்து நீலாங்கரை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேயர்களில் நிறைவேற்றது குக்கு நிகழ்ச்சி. இரவு 9 மணிக்கு இடைவிடாத இசைமறை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பாடல் கேட்டு ரசிக்க போறீங்க. தொடர்ந்து 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஏலாதி குருமாரன் அறிவியல் பற்றின கருத்துக்களை தான் அந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போறீங்க. நிகழ்ச்சியில் இவ்வளோ உங்களோட காற்றலை இணைந்திருந்தேன் நான் உங்கள் கடையம் அனுவல்சன். நேர்களே, அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி, நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. தொடர்வது இடைவிடாத இசைமலை.

நேரில் எழுந்திருக்கிறீர்கள். நிலைப்பண்பலை 102.6 இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியில் நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல் நிகழ்ச்சியும் இடம்பெறும். ஸோ இரண்டையும் கேட்க தவறாதீர்கள்.

நிகழ்ச்சிக்கு நேரம் 9:30 நீங்கள் கேட்டுட்ருக்குற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கியச்சாரல். இன்றைக்கி இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஏலாதி கூறும் அறநெறியல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஏலாதியும் ஒன்று. ஏலாதி அப்படிங்கிறது ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிளி அப்படிங்கிற அந்த 6 பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்க்கப்பட்ட ஒரு வகை சூரணம். இது உடலுக்கு வலிமை, பொலிவு, தெம்பு எல்லாத்தையுமே தரும். அதே போல் இந்த நூலில் ஒவ்வொரு பாடலில் கூறப்பட்டுள்ள 6 கருத்துக்களும் மக்களுடைய அறியாமை அப்படிங்கிற அந்த நோயை நீக்கி அறிவை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. எங்க மாமா திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

9 மணி 35 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க இலக்கிய சரல் நிகழ்ச்சி தான். நிலை பண்பலை 102.6 ஏலாதி குருமர நெறிகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். கல்வியின் சிறப்பை ஏலாதி பல நிலைகளில் கூறுது. துன்பம் தீர்த்தல், பிறரை இகழாமை, கீழ்மை பண்புடைய மக்களோடு பழகாமை, பசி துன்பம் போக்குதல், உலகம் பழிக்கும் நடையின் என்று நீங்குதல், இனிய சொல்லுடையவனாதல், இந்த பண்புகளையெல்லாம் உடையவன் கற்றவர் ஒப்பாவான் அப்படிங்கிறத. இடர் தீர்த்தல் எல்லாமை, கீழினம் சேராமை, படர் தீர்த்தல் யாருக்கும் பழிப்பின்

அடைத்தீர்தல் கண்டவர் காமுறும் சொல் காணில் கல்வியின் கண் விண்டவர் நூல் வேண்டாவிடும். கல்வியின் பயன் நல்லொழுக்கத்தையும் நல்ல நெறிகளையும் உடையவராக செய்தலேயாகும். ஒருவர் அத்தகைய பண்புகளை பெற்றிருந்தார் அவர் கல்வியின் பயனை அடைந்ததாகவே அர்த்தம். அவர்களுக்கு சான்றோர்களின் அறநூல்களும் தேவையில்லாமல் போய்விடும். உடல் உறுப்புகளின் அழகெல்லாம் விட கல்வி அறிவே அழகு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து கூறியிருப்பாங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஒன்பது மணி 40 நிமிடத்தில் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6. அறநெறிப்படி வாழ்க்கை நடத்துகிறவர் புலனடக்கம், பிறருக்கு ஈதல், பொறுமை, பொய் சொல்லாமை, ஊன் உண்ணாமை, நற்குணமுடைமை முதலிய 6 பண்புகளை உடையவராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் பல உயிர்களுக்கும் தாய் போலும் அன்பினை உடையவர் அப்படிங்கிறத, நிறையுடைமை நீர்மையுடைமை கொடையே, பொறையுடைமை பொய்மை புலார்க்கன், மறையுடைமை வேயென்ன தோளாய் இவையுடையான், பல்லுயிருக்கும் தாயண்ணன் எனத்தகும் அப்படிங்கிற அந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஒருவர் கொடையினால் இம்மையில் இன்புற்று வாழலாம், தவத்தினால் விண்ணுலக வாழ்வு பெறலாம், மெய்யுணர்வினால் வீடு பெற்றையும் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏழாதியுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். விண்ணுலக வாழ்வை விட மேலான தன்மையுடையது வீடு பேறு. பயன் கருதின தவத்தினால் விண்ணுலகம் கிடைக்கும், பயன் கருதாத மெய்யுணர்வு பொருந்தின ஒழுக்கத்தால் தான் வீடு பேறு கிடைக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:45 இலக்கிய சொல்ல நீங்கள் சங்கேற்று இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 ஏலாதி குறும் அறநெறிகள் பத்தம் தெரிஞ்சிட்ருக்கோம். துறவிகள், மாணவர், வறியவர், துணையற்றவர், சிறுவர், சான்றோர் ஆகியோருக்கு நல்ல உணவை கொடுத்தவர் மறுமையில் மன்னராய் ஆட்சி செய்வார் அப்படின்னு ஏலாதி கூறுது. பொய் பேசாமல், பிறர் சொல்லும் பொய்மைக்கு இணங்காமல், புலால் உண்ணாமல், எவரையும் வையாமல், விருந்தினர் முகம் கூணாது, முகம் மலர்ந்து கொடுத்து உண்பவர் மன்னராக புகழ் பெறுவார் அப்படின்னு சொல்லுது. காலில்லார், கண்ணில்லார், நாவில்லார் யாரையும், பாலில்லார் பற்றிய நூலில்லார் சாலவும், ஆளப்படும் ஊனமைத்தார் இமையவராய் வீழப்படுவார் விரைந்து. கைகால் இழந்தவர், பார்வையற்றவர், வாய் பேச முடியாதவர், தமக்கு துணையாக யாரும் இல்லாதவர், இவர்களுக்கெல்லாம் வயிறார உணவளித்தவர்கள் தேவர்களால் விரும்பி போற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஏலாதி இது வந்து சொல்லுது. நிகழ்ச்சியில் பொறுத்து பாருங்க, பாடல் வந்துட்டுருக்கு என்னென்ன என்னென்ன திரைப்படத்திலிருந்து, கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

9:50 கேட்டுட்ருக்கீங்க இலக்கச்சரல் நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. ஏலாதி கூறும் அறநெறி எழுப்பத்தான் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சிட்ருக்கிறோம். ஒருவருடைய வாழ்நாளின் இறுதிக்காலம் அறிந்து வருபவன் காலன். அவன் பகைவனின் வாளை கண்டும் கண்ணோட்டம் இல்லாத வீரத்துக்கும் அஞ்சமாட்டான். ஆண்மை தோற்றம் கண்டும் ஆட்சியை கண்டும் அஞ்சமாட்டான். பொருளுக்கும் அஞ்சான், எதற்கும் அஞ்சமாட்டான் அப்படிங்கிறத. வாழஞ்சான் வன்கண்மை அஞ்சான், வனப்பஞ்சான் ஆளஞ்சான், ஆம்பொருள்தான் அஞ்சான், நாளஞ்ச காலன் வரவொழிதல் காணில் வீடெய்திய பாலின் நூல் எய்தப்படும் அப்படிங்கிற அந்த பாடல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் காலன் வரும் முன்னே நல்லொழுக்கம் கொண்டு நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஏலாதியுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

சொர்க்கத்தை தேடுவோம் மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

கண் பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ? சொர்க்கத்தை தேடு மது கிண்ணம் மலர் மண்டி.

சொர்க்கூதலி மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

9:56 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஏலாதிக்குறும் அறநெறியில் பார்த்தா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லுறேன். நிகழ்ச்சியில் உள்ளவங்களோட கடலில் இணைந்திருந்தேன் நான் உங்கள் கடையம் ஞானவல்சன். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக வியட்நாம் விடு திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் சூப்பர் ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கே ட்ரஸ்டி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026-இன் முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இனி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: நேரம் 10:20 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1297 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: இதமான இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நெல்லை களக்காடு சேம்பர் மற்றும் தமயந்தி ராஜேந்திரன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: அம்மா இருக்கிறோம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
0: உங்களுக்கு என்ன படம் வேணும்
1: ஐயா? படம் வந்து விடுதலை பாகம் 2ல தினம் தினமும் ஓன் நினைப்பு வளைக்கிறதே நீங்க துளைக்கிறீங்கன்னு இளையராஜா வாய்ஸ் ஒரு பாட்டு உண்டு இல்லைங்களா?
0: சரி, நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றிங்க ஐயா.
0: நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல சுகமனாரங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற

0: பத்து மணி 27 நிமிடத்தில் சுகமான வாங்கல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: குடையாங்கிலிருந்து செஞ்சிலா பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வசந்த மாளிகையிலேருந்து யாருக்காக.
0: ஆ நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசித்தலாம் தெரிஞ்சவங்க.

அவள் இரக்கமில்லாதவள் என்று

10:30 சுகமான வரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியிலே 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 பிளேயர் மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
0: நான் தெற்கு கரும்பு மல்லிகா பேசுகிறேன் சார்.
1: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படம் வேணும்?
0: எனக்கு உத்தமன் படத்துல தேவன் அந்த ஜீவன் வந்துட்டு எந்த படம்?
1: நீங்கள் கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
0: நன்றி சார்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 36 நிமிடத்தில் சுகமான வராங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?

0: ரேணுகா பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படம் வேணும்?
0: அவன்தான் மனிதன்ல இருந்து ஆசிவிட்டால் யார் வருவார் ஆவாங்க.
1: ஆ நீங்கள் கேட்ட படம் வந்துட்டுருக்கு, கேட்ட ரசித்தில் வந்து நினைஞ்சிருங்க.
0: நன்றி சார், நன்றி.

0: 10:40 சுகமான வாரங்கள் நீங்கள் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. மத்தியிலே 1197 கிளேகர்ஸ் மற்றும் பண்பலை 102 பிளேயர் மெகா கட்சியின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருளை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 04225625113 மற்றும் 04625611333 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கும் சார்.
0: சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சங்கை படத்துல இருந்து ஏழு கடல் நாட்டினது ராணி இருந்தால் ராணியிடம் வெண்டு பிள்ளை வந்து தீர்ந்தால் அந்த பாடல் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி, நன்றி சார்.

0: 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
1: பத்து மணி 47 நிமிடத்துல கேட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம் சார், நான் கோல்பிருந்து விஜயகுமார் பேசுறேன் சார்.
1: ஆ சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படம் வேணும்
2: சார்? படம் நிறம் மலராத பூக்கள் சார்.
1: ஆ அதுல
2: 1000 மலர்களே மலர்கள்.
1: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருக்கேன்.

0: பத்து மணி 53 நிமிடத்தில் சுகமான ரங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோமா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கோட்டையில இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: எனக்கு வந்து என் மகன் படத்துல இருந்து நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள் இந்த பாட்டு வேங்க சார்.
0: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றிங்க சார்.

0: 10:56 சுகமான நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேங்கிலும் சொன்னா அன்பு நலமாட்டீங்களா? ஏன்
0: நலமா இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நான் சிவப்பு மனிதன்
0: வந்து அதை பாட்டு கொடுத்துருங்கப்பா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றி நன்றி நன்றி.

நேரம் 11:02. சுகமான ராக நிகழ்ச்சியில் நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 11:05 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 திரை இசை நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தூறல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில். சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1590 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 11:30 மணி 39 நிமிடம் 7 நொடிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களினி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது கஜினி படத்திலிருந்து கார்த்திக் பாடியுள்ள பாடல்.
2: Swing, row row, swing, row row, swing.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கில்லி படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கோலமாவு கோகிலா படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர் பாடல. பாடல்
1: வீட்டுக்கு போனால் யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிற அப்பா, அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, கட்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
2: முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
3: அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்கிறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், முன்னால சாவுறேன். அவ முன்னால நிக்கிறேன், அந்த கண்ணால சொக்கிறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்து.

நேரம் நள்ளிரவு 12:32:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பில்லா 2 படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, தன்வி ஷா மற்றும் சுவி சுரேஷ் இணைந்து பாடல.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருப்பது இருமுகன் படத்திலிருந்து கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, அபய் ஜோத்பூர்கர் மற்றும் உஜ்ஜயினி ராய் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியின் முதல் ஒழிக்கவிருப்பது அன்பே ஆறு இரே. படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஷாலினி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து ஃப்ராங்கோம் சோலார் சாய் மற்றும் சௌமியா ராவ் எனது பாடலில் பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது மன்மதன் படத்திலிருந்து அனுஷ்கா பாடல் பாடல்.

நேரம் நள்ளிரவு 1:32, 20 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் பிரியா, சிட்டுக்குருவி, கிழக்கே போகும் ரயில் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பு கேட்கலாம். முதலில் பிரியா படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த பிரியா படத்திலிருந்து பாடல்களை பாடியவர்கள் எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ், ஜென் சி பி சுசீலா ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து சிட்டுக்குருவி படத்திலிருந்து பாடல்கள்.

சிட்டுக்குருவி படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர், பி சுசீலா, எஸ் ஜானகி ஆகியோர். நிகழ்ச்சியின் நிறைவாக கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து சில பாடல்கள். பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல்.

கண்ணல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: இதன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசைதன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: கேட்டு பாடலை பாடியவர்கள் மலேசியா வாஸ்தேவன், எஸ் ஜானகி. நிறைவு பெற்றது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி. சில நொடிகளில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பவ்தாரிணி.

பண்பலையில் ஒலிக்கவிருப்பது இனிய ராகம். இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சாரங்கி இசை கேட்கலாம். உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தபிலா.

நேரம் 3:43. சென்னை எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இனியராகும் நிகழ்ச்சியில் உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சாரங்கி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உஸ்தாத் ஜாக்கீர் ஹுசேன் அவர்கள் தபலா.

நேர்களே, இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சாரங்கி இசை கேட்டீர்கள். உஸ்தாத் ஜாக்கீர் ஹுசேன் அவர்கள் தபிலா.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது புலரும் பொழுது. திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் எம் எஸ் சுப்புலட்சுமி, ராதா விஸ்வநாதன். பாடலிடம் பெற்ற படம் சாவித்ரி.

நேரம் 5:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து கிருஷ்ண பக்தி படத்திற்காக ML வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல்.